0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேர்

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கபில் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தோல்விதாங்க வெற்றிக்கான முதல் படி. இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்மளுக்கு தோல்வி தாங்க மெட்ரிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே எக்ஸாம் வருது அப்படின்னா ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒரு இன்டர்வியூஸ்னால் செலக்ட் ஆகாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நஷ்டமாக போயிடுமோ அப்படிங்கிறது பயம் வரும். ஆனால் ஒவ்வொரு பயத்திலையும் இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு தோல்வியிலுமே இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டு தான் போகும். அந்த தோல்வி தான் நம்ம வெற்றிக்கான முதல் படியாகவே அமையும். அதனால் அந்த இடத்துல வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அர்த்தம் கிடையாதுங்க. அது அடுத்த வெற்றிக்கான பாடம், அதுக்கு நம்மளை தயார்படுத்துது. அடுத்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்க போகுது, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின அந்த அனுபவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் அந்த தோல்வி அப்படிங்கிறதே வருது. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30°C இருந்திருக்குது. இன்றைக்கி இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட சேலத்தில் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரியை கொடுத்தாரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்டின் கார்டிஞ்சருடைய மிட்டா மிராசு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நாமளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களா மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்கும். இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, எம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேப்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே முதல் அப்டேட்டாகவே என்ன அப்டேட் வந்திருக்குது அப்படின்னா, உங்களை எத்தனை பேருக்கு இங்கே தக்காளி பிடிக்கும்? எனக்குமே தக்காளி ரொம்ப பிடிக்கும். தக்காளி சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லை தக்காளி ரசமாக இருந்தாலும் சரி, தக்காளி சாம்பாராக இருந்தாலும் சரி, ஒரே பிடியாக பிடிச்சிருவேன் அப்படின் மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த தக்காளின்னா ரொம்ப ரொம்ப பிரியும். ஆனால் அந்த தக்காளியில் நிறைய வந்துட்டு சத்துக்களுமே இருக்குதான். இந்த தக்காளியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் காரம் போன்ற அதிக ரொம்ப அத்தியாவசியமான சத்துக்களும் அதே மாதிரி லைகோபீன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வந்து நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, புற்றுநோய் அபாயத்தை குறைக்குது, சருமத்துடைய பொலிவை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு பல நன்மைகளை அந்த தக்காளி பழம் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்குது. தக்காளியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் லைகோபீன் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருட்கள் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்காகவும் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புரோஸ்டேட் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் உள்ளிட்ட சில வகை புற்றுநோய்களுக்கு அபாயத்தை விட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனால இது சருமத்தை சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்து கொலாஜன் உற்பத்தியை வந்துட்டு அதிகமாக்கி இளமையாக வைத்திருக்க உதவுது அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 16 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 46 ரூபாய், வால் கத்தரிக்காய் 46 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 46 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 44 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 45 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 95 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், புஷ் அவரை 60 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 45 ரூபாய், புவன் வாழை 45 ரூபாய், தேன்வாழை 45 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 25 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா
3: திருக்குறளை சொல்றா
4: படத்துல இங்கிலீஷ் தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துட்டு வாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தூய்மையும் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இன்றி அமையாதது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மின்சாரம் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் இருக்கவே முடியாது. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக மின்சாரம் இல்லாமல் தான் இப்படி இருக்கும். இப்போ அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு பல இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி மேட்டுப்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேட்டுப்பட்டி, காரிப்பட்டி, சேசன்சாவடி, முத்தம்பட்டி, வெள்ளாளகுண்டம், எம் பெருமாபாளையம், சின்ன கவுண்டாபுரம், கருமாபுரம், பெரிய கவுண்டாபுரம், வேப்பிலைப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது வரப்போகுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடையாப்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால உடையாப்பட்டி, அம்மாப்பேட்டை காலனி, வித்யா நகர், அம்மாப்பேட்டை, காந்தி மைதானம், பொன்னம்மாப்பேட்டை, தில்லை நகர், அயோத்தியாப்பட்டினம், வரகம்பாடி, கந்தாசிரமம், தாதம்பட்டி, மேட்டுப்பட்டி, தாதனூர், வீராணம், சுக்கம்பட்டி, டி பெருமாபாளையம், வளசையூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருப்பூர் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கருப்பூர், கரும்பாலை, தேக்கம்பட்டி, செங்கரடு, மேட்டுப்பதி, புதூர், சங்கீதப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, காமலாபுரம், எட்டிக்குட்டமேப்பட்டி,

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா, மல்லியக்கரை துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால மல்லியக்கரை, கருத்தராஜா பாளையம், ஈச்சம்பட்டி, சீலியம்பட்டி, கீரிப்பட்டி, கந்தசாமி புதூர், தலையூத்து, அரசநத்தம், கோபாலபுரம், களரம்பட்டி, ஆரன் பாளையம், மத்துரூட்டு, விஜி புதூர், பூசாலியூர், விபி குட்டை, சிங்கிலியன் கோம்பை, நாகப்பட்டினம் இந்த பகுதிகள் இடத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேட்டூர், மேச்சேரி, மேட்டூர் ஆர்எஸ் துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால மேட்டூர் நகரம், சேலம் கேம்ப், மாதையன் குட்டை, நவப்பட்டி, கோல்நாயக்கன்பட்டி, புதூர், மேச்சேரி, சூரியனூர், நித்திகிரிப்பட்டி, அமரம், மல்லிக்குந்தம், வேங்கானூர், பள்ளிப்பட்டி, ஆண்டிக்கரை, பொட்டநேரி, கூனாண்டியூர், கீரைக்காரனூர், செங்காட்டூர், குதிரைக்காரனூர், பாரக்கல்லூர், எம் காளிப்பட்டி, மேட்டூர் ஆர்எஸ், கருமலைக்கூடல், சாம்பள்ளி, வீரனூர், கோனூர், மடத்துப்பட்டி, கூளையூர், ஆண்டிக்கரை, கந்தனூர், விருதாசம்பட்டி, குள்ளமுடையானூர், குஞ்சாண்டியூர், ராமன் நகர், தேசாய் நகர், தங்கமாபுரிப்பட்டினம், கருப்புரெட்டியூர், சின்னக்காவூர், தலையூர், துட்டில்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உங்களுடைய வேலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளாரையும் முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராமுக்கு 13,450 ரூபாயாகவும் தங்கம் பவுனுக்கு 107,600 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பாருக்கு 250,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் முட்டையோடைய விலையுமே 6.50 காசுகளாக இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதே மாதிரி தான் இருக்க போகுதால் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய மதுரை மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழகம் முழுக்கவுமே இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நம்ம தமிழகம் முழுக்கவுமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கி மதம் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரியும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் அதிகபட்சமாக நேற்று நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 8.2 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. அதே மாதிரி அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரையில் 98.6 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தெற்கு குஜராத்தில் இருந்து கேரளா வரைக்கும் கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டுருக்குது. இதனுடைய காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்னைக்கு மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், நாளைக்கு கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்குது அப்படின்னும், இது இன்னைக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா கடலோரத்தில் சந்த்பாலி பாலிசோருக்கு பக்கத்தில் கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலம் மேட்ரோனியோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 77.15 அடியாகவும் நீரிருப்பு 39.18 TMC இருந்து வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 97 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 3000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகி இப்போ வெறும் 97 கனஅடியாக மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 3000 கனஅடியாக இருக்குது. நீர் திறப்பு ரொம்ப அதிகமாகவும் நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் மேட்டுனா யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அசோக் சரவணி அடி ராட்டினம் போல் சாங் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, ஆடையூர் துணைமை நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால நாளைக்கு அங்கே வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்கநாடு, இருப்பாளி, ஆடையூர், ஆவடத்தூர், ஒட்டப்பட்டி, குண்டானூர், ஆனைப்பள்ளம், அடுவாப்பட்டி, கல்லூரல் காடு, குண்டுமலை காடு, கன்னியாம்பட்டி, புளியம்பட்டி, உருவாப்பட்டி, துன்பொதியான் வளவு, செட்டிமாங்குறிச்சி ஒரு பகுதி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரையும் உங்களோட வேலை தூமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த கப்புக்கு சாப்பாடு ஏதாவது சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு இந்த மசாலா இதெல்லாம் அரைச்சி வைப்பீங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி தோசைலாம் சொல்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மிக்சியில் வந்து கிரைண்டரில் வந்துட்டு இந்த மாதிரி மாவுலாம் வந்துட்டு அரைச்சி வைப்பீங்க. அதெல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அரைச்சி வச்சு முடிச்சுங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி என்னுடைய செலுத்துற டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி, முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை, வின்சென்ட் ஜங்ஷன், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இந்த கப்புக்கு சாப்பாடு, வாட்டர் பாட்டில் எதுவுமே மிஸ் பண்ணிடாமல் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படுபவர் யார், கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலைத்தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்துச்சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்துச்சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்லலாம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்துச்சிப்பிகள் நன்றாக வளர்ந்து இருந்திருக்கும், அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றத பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் எஸ்டிஆர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அந்த இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா
1: சார். நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை பாருங்க.
2: எதனா கவனிக்கல?
1: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு?
2: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
1: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
2: ஏய் சூப்பர்டா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
1: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறள சொல்றேன்டா.
3: ப்ரோ, இங்க படத்துல இமோஷனால தாங்க முடியலையே.
0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை

0: ஜோரா கை தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா நிகழ்ச்சிய டெய்லி ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேப்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா கேம் சொல்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு வந்துட்டு நேற்று நடந்திருக்குது. இந்த தேர்வில் தாள் 2ல 8000 பேர் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம் மாவட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 நேற்று நடந்திருக்குது. 8038 பேர் வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்களில் 151 பேர் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள், 23 பேர் அவங்க சொல்றதை எழுதக்கூடியவங்க. கருப்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, அம்மாப்பேட்டை ஹோலி கிராஸ் மெட்ரிக் பள்ளி, மணக்காடு காமராஜர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, கோட்டை மகளிர் மேல்நிலைப்பள்ளி உட்பட 29 பள்ளிகளில் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் தேர்வு நடந்திருக்குது. இதில் 8000 பேர் வந்துட்டு தேர்வு எழுதியிருக்காங்க. தேர்வு பணியில் 5000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருக்காங்க. ஒவ்வொரு மையங்களுக்கு முன்னாடியுமே போலீஸ் பாதுகாப்பு வந்துட்டு போடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நடந்த இந்த தேர்வில் வந்துட்டு மொத்தமாக 8000 பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாள் 2ல் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. யார் அப்படின்னா, சரவணன் கண்ணன் அவர்கள் வந்துட்டு தாதகாப்பட்டியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சரவணன் கண்ணன். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்னென்ன விஷயங்களாக வந்துட்டு அச்சீவ் பண்ணுன்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள், செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துட்டு வாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காக வேறு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சென்னை விமானம் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சேலத்துலேருந்து சென்னை விமானம் வந்துட்டு இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்குது. சேலம் விமான நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி பகுதிகளுக்கு பயணிகள் விமான சேவை வந்துட்டு இயக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. அதில் சென்னை டு சேலம் இடையே இயக்கப்படக்கூடிய இந்த விமானம் வந்துட்டு நேற்று தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இயக்கப்பட்டிருக்குது, நேற்று வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. இது பற்றி பயணிகளுக்குமே வந்துட்டு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அந்த விமானம் வந்துட்டு வழக்கம் போல இயக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஏஐ மூலமாக நிறைய ஃபீச்சர்ஸும் வந்துட்டு நம்ம அடைஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது ஏஐ மூலமாகவே ஒரு ஏஐ சிட்டி வந்துட்டு உருவாக்க போகிறாங்களாம். அது பார்த்தா அப்படியே தான் வந்திருக்குது. உலகத்திலேயே முதல் செயற்கை நுண்ணறிவு நகர கட்டமைப்பு அப்படிங்கிற இந்த முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்குது அபுதாபி நாடு. அயல் செண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் வந்துட்டு 2027 பயன்பாட்டுக்கு வரும் அப்படி மாதிரியும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு ஓட்டுநர் இல்லாத போக்குவரத்து வாகனங்கள், ஸ்மார்ட் குடியிருப்புகள், சாலை விதிகள்னு சொல்லிட்டு எல்லாமே ஏஐ டெக்னாலஜியில் இயங்கக்கூடிய வகையில் ஒரு நகரம் வந்துட்டு உருவாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5-4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்துட்டு கொண்டு சேர்த்துட்டு. ஸோ மறக்காம கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததா இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, எதிர்கால இந்தியாவுக்கு அவசியம் எரிபொருள் சிக்கனமா மாற்று எரிசக்தியா? எதிர்கால இந்தியாவுக்கு அவசியம் எரிபொருள் சிக்கனமா மாற்று எரிசக்தியா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட. இப்போ அடுத்த உங்களுக்காக ஹேவக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, அஸ்தம்பட்டி மண்டலம் கோட்டம் N7 இருக்கக்கூடிய கம்பர் திருவிழா மழைநீர் வடிகால் மற்றும் சிறுபாலம் ₹8.90 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை ஆணையாளர் அவர்கள் வந்துட்டு நேரில் பார்வையிட்டு மழைநீர் வடிகாலுடைய நீளம் அகலம் மற்றும் தரம் குறித்து ஆய்வு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி கொண்டலாம்பட்டி மண்டலம் கோட்டம் N50 பகுதி தூய்மை பணியாளர்கள் குறித்த நேரத்தில் தினமும் பணிகளில் ஈடுபடுவதையும் பயோமெட்ரிக் முறையில் தினசரி வருகை பதிவு செய்யப்படுவதையும் வீடுகளில் குப்பை சேகரிக்கப்படும் போது மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படிங்கும் போது தரம் பிரித்து போடுறது, அது மட்டுமட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்துறது, அதுக்கப்புறம் மட்டும் குப்பை சேகரிக்கக்கூடிய அப்போ பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துறது, இது மாதிரியான நிறைய விஷயங்களை தூய்மை பணியாளர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஆணையர்கள் அறிவுறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புற நல்வாழ்வு மையம், நகர்ப்புற துணை ஆரம்ப சுகாதார நிலையம், கட்டிட கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து விரைவில் இந்த பணிகளை முழுமையாக முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படி மாதிரி பொறியாளர் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. அதே மாதிரி கோட்டம் N51 சங்ககிரி மெயின் ரோடு சாலையில் இருக்கக்கூடிய கழிவுநீர் சாக்கடை, கழிவுநீர் தூர்வாயும் கால்வாய் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு சாக்கடை கால்வாய்களில் குப்பை தேங்காத வண்ணம் முறையாக தூர்வாரி கழிவுநீர் தடையின்றி செல்ல பணிகளை சீக்கிரம் முடிக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு சுகாதார ஆய்வாளர்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ரகுநாதன். அவங்க வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ரகுநாதன் அண்ணா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு நாள் மாதிரி உங்களுக்கு எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் அனிவர்சரியோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்ம சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்ருங்க. இப்போ அடுத்ததாக ஜாறு முரளியின் BS4 காம்போல MIMS சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வெயிட்டிங்ல இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா. இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னன்னா, எதிர்கால இந்தியாவுக்கு அவசியம் எரிபொருள் சிக்கனமாக மாற்று எரிசக்தியா. எதிர்கால இந்தியாவுக்கு அவசியம் எரிபொருள் சிக்கனமாக மாற்று எரிசக்தியா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னன்னா 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படுபவர் யார், கப்பலோட்டிய தமிழன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் வ.உ. சிதம்பரனார். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தாக்கா பட்டியிலிருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தாக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், கோவிந்தராஜ் அண்ணா காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ், தனேஷ், மாரிமுத்து, காவியா, தர்னிஷா, ஜோஷ்வா, பிரீத்தி, லாவண்யா இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நினைச்சிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசை நினைச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையாக சொல்லப்படும். சரி, சித்த கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்ம சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். சோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஓட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து இடுவருவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நிந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: FM 107.8 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிகிட்டே ஜாலியாக விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடுறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது என்ன விளையாட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் வாகை சுடவால விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கு சார்ந்த ஒரு விளையாட்டு தான் விளையாட போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட நான் ஒரு கணக்கு சொல்லுவேன், அந்த கணக்கிலிருந்து வர பதில் கூட நீங்கள் ஒன்று கழிச்சு என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். நான் சொன்ன நம்பருக்கு 9787 107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கறையும் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சிறப்பாண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: நீங்கள் சொல்கிற கணக்கில் விடையில் ஒன்று கழிச்சு சொல்லணும்.
1: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
2: சரிங்க.
1: 4 + 4
2: 7
1: 7 + 3
2: 9
1: 2 + 2
2: 3
1: 5 + 3
2: 7
1: சூப்பர் அண்ணா, அருமையா. நீங்க ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: மங்களபுரத்துல இருந்து நம்ம மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நவமக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், கணக்கு விளையாட்டு அப்படிங்கிற விளையாட்டு. இந்த கணக்கு விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கணக்கு ஒன்று சொல்லுவேன், அந்த கணக்கிலிருந்து வர பதில் கூட நீங்கள் ஒன்று கழித்து என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டாக நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 107.8 707.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்டு இருக்க அந்த சிறப்பான நேர் கூட நம்ம விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் திவாகர்.
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சூப்பர். எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப எல்லாம் நிறைய தமிழ்நாட்டிலயே நிறைய சோனா மாதிரி இருக்குமெல்ல?
1: ஆமாங்க பாட்டி.
2: சமுதாய வானொலி எல்லாம்?
1: ஆமாங்க பாட்டி.
2: அதுல எல்லாம் நம்மளதான் வின்னரா இருக்குமா, இல்ல இதை விட சிறப்பா சொல்றவங்களும் இருக்காங்களா
1: பாட்டி? அப்படி போட்டி போட்டு சொல்ல முடியாது, எல்லாருமே சிறப்பா சொல்லுவாங்க பாட்டி, எல்லாருமே நல்லா இருக்கா.
2: என்ன விளையாட்டு
1: தெரியுமா? பாட்டி மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணும் பாட்டி.
2: ரெண்டு
1: கூட்டல் ரெண்டு, நாலு கூட்டல் ஆறு,
2: நாலு சொல்லு அப்புறம்
1: நாலு கூட்டல் ஏழு. சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா. நன்றி பாட்டி.
2: நன்றி.
1: தாதுகாப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டாரு
3: மச்சான், நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை. பாருங்க,
4: எதடா கவனிக்கல?
3: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு?
4: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
3: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
4: ஏய் சூப்பர்ரா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
3: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
5: ப்ரோ, நீ படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க இது பாக்கறேனுடன். இன்றைக்கி வாகை சுடுவாள் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் தான் கணக்கு விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பர்லேருந்து வர பதில் கூட -1 வச்சு நீங்கள் என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பாக்கறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
4: இனிய நற்காலை வணக்கம் தீபா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகரனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் தீபா. இப்ப போயிட்டு இருக்கு உங்களுடைய காலை பொழுதுகள் எல்லாம்?
3: சூப்பரா போயிட்டு இருக்கு, நான் அருமையா போயிட்டு
4: இருக்கேன். இன்னைக்கு நேற்று எல்லாம் மழை வந்ததா வீக்கெண்ட்ல?
3: இல்லண்ணா, மழை எதுவும் பெருசா இல்ல. அங்கண்ணா
4: இங்க வேலூர் மாவட்டத்துல மழை வர மாதிரி இருந்ததுப்பா, ஆனா சுத்தமா மழை வரல, கூலா இருந்தது ஓரளவுக்கு, தப்பிச்சோம்.
3: ஓகே ஓகே. நான் இங்கேயும் மதியத்துக்கு மேல கொஞ்சம் மேகமூட்டமா தான் இருந்தது, ஆனா மழை வரலண்ணா.
4: சூப்பர் பா, சூப்பர்.
3: சரிங்க, நான் இனிக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
4: தெரியுமா? ஆமா ஆமா, நல்லா தெரியும். நீங்க சொல்றதுல இருந்து -1 பண்ணி சொல்லணும். ஓகே,
3: ஆமா, நான் விளையாடுவோமா? 10 × 10
4: 19
3: 5 × 6
4: 10
3: 6 × 7
4: 12
3: 1 × 3
4: 3
3: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாளா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
4: தேங்க் யூ. இந்த டே உங்களுக்கும் சூப்பர் ஃபேன்டஸ்டிக் டே வா மீட்டம். பை தீபா.
3: பை அண்ணா, பை. காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு அற்புதமா விளையாண்டீங்கண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களே. இதை பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த கணக்கிலிருந்து வர பதில் கூட நீங்கள் ஒன்று கழித்து என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் அய்யமுதூர்லேருந்து கலைசெல்வி அன்பு திவாகர் அவர்களே.
1: கலைசெல்வியாக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா, சூப்பராக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க?
1: சூப்பரா இருக்கும்க்கா, அருமையா இருக்கும்க்கா. உங்களுக்கான முதல் கணக்கு 5×7=11. அடுத்து 6×4 8×8
2: 7
1: மேட்டூர் வட்டம் அயம்புதூர்ல இருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் துவாக்க இணைஞ்சிருக்கேன். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் உங்களோட. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், கணக்கு கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு. உங்ககிட்ட நான் ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த கணக்குலேருந்து வர பதில் கூட ஒன்று கழிச்சு என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் திவாகர்.
1: ஏழு கூட்டல் மூணு
2: ஒன்பது.
1: ரெண்டு கூட்டல் ஐந்து. ரெண்டு கூட்டல் ஐந்து
2: ஆறு.
1: ஒன்று கூட்டல் ஏழு
2: ஆறு.
1: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா அண்ணி, ரொம்ப நன்றி அக்கா. ஒன்று கூட்டல் ஏழு ஆறு வராதுக்கா, ஏழு தான் வரும்.
2: ஒன்று கூட்டல் ஏழு சார். ஓகே ஏழு ஏழு
1: சாரி. பரவாயில்ல பரவாயில்லக்கா, அருமையா அண்ணி, நன்றி.
2: ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மச். பாய் பாய்.
1: ஸ்டீல் பிளான் தந்த எழிலக்கா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு சூப்பராக விளையாண்டிங்கக்கா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இது பார்க்குறேன்னு உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், கணக்கு கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கணக்கு கொடுக்குறேன்னா அந்த கணக்கிலிருந்து வர பதில் கூட நீங்கள் ஒன்று கழிச்சு என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகரன் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சாப்பிட்டாச்சாண்ணா,
1: நீங்க சாப்பிட்டீங்களா? சரிங்க பாஸ்கர், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருக்கோம் தெரியுமா?
1: ஆமாங்க, விளையாடுவோமா?
2: ஏழு
1: கூட்டல் ஏழு பதிமூணு கூட்டல் பதிமூணு 25 கூட்டல் 25 49 கூட்டல் 1 49 கூட்டல் 2
2: 50.
1: சூப்பர் சூப்பர் பாஸ்கர், நான் அருமையா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி.
2: என்ன
1: ஆமாங்க, அதனால தான் நான் ஈஸியா
2: கொடுத்துட்டேன்.
1: ரொம்ப நன்றி பாஸ்கர்.
2: நன்றி
1: நன்றி. டால்மிய காலனியில் இருந்த பாஸ்கரா நான் கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. நான் இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்குறேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. மீண்டும் பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய நேர்கள் கூட இன்றைக்கி அந்த விளையாட்டை விளையாடுவோம்.
3: போடா

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலைத்தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில், அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு பேர் தான் கணக்கு கணக்கு. இன்றைக்கி கணக்கு கணக்கு விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு கணக்கு கொடுப்பேன், அந்த கணக்கிலேருந்து வர பதில் கூட நீங்கள் ஒன்று கழித்து என்கிட்ட பதிலாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? கஸ்தூரி பேசுறேன்.
2: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்லா இருக்கேன்.
2: சூப்பர் கஸ்தூரி. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
5: இருக்கோம் தெரியுமா? கணக்கு
2: கணக்கு கணக்கு கணக்கு விளையாண்டுருவோமாண்ணா.
5: ஆ, விளையாண்டுருவோம்.
2: ஓகே. நான் உங்களுக்கான முதல் கணக்கு 4 x 4 7 x 3
5: 9 x 2
2: சூப்பர் சூப்பர் கஸ்தூரி, அருமையா இருக்கு, நன்றி அண்ணா.
5: நன்றி.
2: திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கஸ்தூரி நான் கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
6: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: மாடுபிடி வீரன்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை. பாருங்க,
3: எதடா கவனிக்கல?
2: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு?
3: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
2: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
3: ஏய், சூப்பர்ரா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
2: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
4: ப்ரோ, நீங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது பார்க்குறேன், உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்ருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட

0: ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றி.
0: தருமபுரி மாவட்டத்தில் இந்த ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து கணக்கு விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, இது பார்க்குறேன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்களை வச்சு நீங்கள் என்ன எதிர்பார்க்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு செய்வோம். அதனால் கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா கருத்துக்களை அனுப்புங்க. இன்றைக்கி நம்ம வாங்கி சொல்லுவாங்க நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கோம்னா, கணக்கு அப்படிங்கிற விளையாட்டு. இந்த கணக்கு விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வாக்கரை என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. இது பார்க்குறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி கணக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாண்டா விளையாண்டோம். நிறைய நேயர்கள் ரொம்பவே அற்புதமாக ஜாலியாக கால் பண்ணி செமையாக விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. நம்ம நிகழ்ச்சியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். கருத்துக்களை அனுப்புகிறப்ப பேர், ஊர், பேர், பாடல் பெயர், இது மூணும் பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மறக்காமல். அப்போ தான் யார் எந்த ஊர்லேருந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இதனைத் தொடர்ந்து இதோட நானும் கிளம்புற மக்களே, இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்களை இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அதனால் இருந்துச்சுன்னா மறக்காமல் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக சூப்பரான பாடலாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி, எது உடலுக்கு நல்லது, ரசத்துக்கு எதுங்க பெஸ்டா இருக்கும், எது டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு அப்படின்றத பத்தி தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இப்ப மல்லிகை கடைக்கோ இல்லனா சந்தைக்கோ நம்ம போனோம் அப்படின்னா அங்க வந்து ரெண்டு விதமான தக்காளிகள் இருக்கும். ஒன்னு உருண்டையா இருக்கும், கொஞ்சம் அப்படியே நசுங்கினது மாதிரி இருக்கும் நாட்டு தக்காளி. இன்னொன்னு ஆப்பிள் வடிவுல அப்படி பல பலன்னு கெட்டியா இருக்கும் பெங்களூர் தக்காளி. இந்த ரெண்டு தக்காளிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி அப்படின்றது முதல்ல நம்முடைய ஊர்காய் கிடையாதுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஸ்பெயின் நாட்டுல இருந்துதான் இது வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. நாட்டு தக்காளி முற்றிலுமா உருண்டையா இருக்காது, கொஞ்சம் தட்டையா அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா சுருக்கங்களோட இருக்கும். இதனுடைய தோல் ரொம்பவே மெலிதானது, தொட்டா அப்படின்னா மென்மையா இருக்கும். இது லேசான ஆரஞ்சு மற்றும் பச்சை கலந்த நிறத்துல இருக்கும். பெங்களூரு தக்காளி ஆப்பிள் வடிவுல அடர் சிவப்பு நிறத்துல பல பலன் இருக்கும். இதன் தோல் வந்து தடிமனா கல் போல கெட்டியா இருக்கும். நாட்டு தக்காளியில புளிப்பு சுவை மிக அதிகமா இருக்கும். உள்ள சாரும் விதைகளும் ஏராளமா இருக்கும். ரசம், மீன் குழம்பு, கார குழம்பு, சாம்பார், தக்காளி சட்னிக்கு நாட்டு தக்காளியை தான் பயன்படுத்தணும். இத எண்ணெயில வதக்கறப்ப தோல் தனியா பிரிஞ்சு கொலைய வந்து அசல் சுவைய தரும். பச்சையா இருக்கிறப்ப பச்சை தக்காளி பருப்பு கடைசல் செய்ய இதுவே சிறந்தது. பெங்களூர் தக்காளியில புளிப்பு குறைவாகவும் லேசான இனிப்பு சுவையும் இருக்கும். இதுல சாறு குறைவாகவும் சதைப்பகுதி அதிகமாகவும் இருக்கும். பிரியாணி, தக்காளி சாதம், குருமா மற்றும் பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செட் ஆகும். சாம்பார் ரசத்துக்கு இத போட்டு சமையல் சலசலன்னு ஆயிடும். சாலட், சாண்ட்விச் இருக்கு இது சிறந்தது. ஆனா இதனுடைய பச்சை தக்காளி சுவை இல்லாம கொஞ்சம் சப்பையா இருக்கும். நாட்டு தக்காளி விதைகள் நம்முடைய மண்ணின் தட்பவெப்ப நிலையை தாங்கி வளர்ந்த பாரம்பரிய ரகங்கள். அதனால அதுக்கு இயல்பாவே பூச்சிகளை எதிர்க்கும் இயற்கை நோய் எதிர்ப்பு திறன் அதிகம். ஹைபிரிட் ரகமான பெங்களூரு தக்காளிக்கு இந்த இயற்கை எதிர்ப்பு சக்தி குறைவு. நாட்டு தக்காளியில லேகோபின் அப்படின்ற புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து மிக அதிகம். இத எண்ணெயில வதக்கி சமைக்கிறப்ப இந்த சத்து உடலுக்கு முழுமையா கிடைக்கும். இது நல்ல செரிமானத்தையும் தரும். ஸ்கோபின் அப்படின்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து மிக மிக அதிகம் அப்படின்றதுனால இந்த சத்து தக்காளி பச்சையா இருக்கிறப்ப கிடைக்கிறத விட அதனுடைய எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி சமைக்கிறப்பதான் உடலுக்கு முழுமையா கிடைக்கும். இது உடலுக்கு பல நன்மைகளை தருது. அதாவது நம்மளுடைய ஊர் மண்ணில இயற்கையாவே விளையக்கூடிய நாட்டு தக்காளியில நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய அமிலங்கள் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். உடலுக்கு குளிர்ச்சியையும் நல்ல செரிமானத்தையும் இது தரும். நாட்டு தக்காளியில விட்டமின் சி அதிகமா இருக்கும். ஹைபிரிட் தக்காளியில அதனுடைய வகையை பொறுத்து மிதமாவோ இல்லனா அதிகமாகவோ இருக்கலாம். ரெண்டுலயுமே நார் சத்து போதுமான அளவுல இருக்கு. அதிக ரசாயன உரம் இல்லாம வளர்க்கப்படுறதுனால நாட்டு தக்காளியில ஊட்டச்சத்து அடர்த்தி அதிகமா இருக்கும். என்னங்க ரெண்டு வகை தக்காளியை பத்தி தெரிஞ்சுகிட்டீங்க? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திரிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பொதுவா நம்ம உழவர் சந்தைக்கோ இல்லன்னா மார்க்கெட்டுக்கோ நம்ம போனோம் அப்படின்னா, அங்க விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகள் ஆகட்டும், அதே மாதிரி விற்பனை செய்யறவங்களா இருந்தாலும் சரிங்க, அவங்க கிட்ட நம்ம காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் வாங்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா, பேரம் பேசாம வாங்கணும் அப்படின்னாவே அவங்க வந்து ரேட்டையும் கொஞ்சம் குறைச்சிப்பாங்க, 1-2 காய் கூட எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நேரடி விற்பனை அப்படிங்கிறப்ப ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உருவாக்குறாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர்கிட்ட போய் நம்ம பேரம் பேசாம அவங்க நிச்சயம் வந்து மனசறிஞ்சு 10 ரூபா பொருள், 50 ரூபா அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அது வந்து வியாபாரி வேணா அப்படி கேட்பாங்க, விவசாயி கேட்க மாட்டாங்க. அப்ப விவசாயி கேக்குறாங்கன்னா அந்த பொருளோட விலை அவர் சொல்ற, நீங்க வந்து பேரம் பேசாம அவங்கள்ட்ட வாங்கிருங்க, கண்டிப்பா அவங்க வந்து நீங்க 1 கிலோ கேட்டீங்கன்னா அவங்க வந்து 1.5 கிலோ கூட போட்டு விடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரிதான் இருக்கும், செஞ்சு பாருங்க, உங்களுக்கே வந்து அது தெரியும் சரிங்களா. அதே மாதிரி நிறைய பண்ணிகள் வந்து ஒவ்வொரு நகரத்தை சுத்தியும் இருக்காங்க, அவங்களே வந்து ஆர்டர் எடுத்து வார வாரம் கொண்டுட்டு வந்து மொத்தமா உங்களுக்கு கொடுக்கறாங்க. இந்த மாதிரி நபர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டீங்கன்னா எதிர்கால ஒரு நல்ல உடல்நிலை கிடைக்கிற மாதிரி அமைப்புல நம்ம உணவுப் பொருள்களை வாங்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. செஞ்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தொடர்புக்கு நான் உங்களுக்கு என்னோட தொலைபேசி எண் தரேன். என்னோட பேர் பிரிட்டோராஜ். என்னோட தொலைபேசி எண் 99 444 50 552. திருப்பி சொல்றேங்க, 99 444 50 552. நீங்க எந்த விதமான இந்த விளைபொருள்களை யார் வச்சிருக்காங்க அல்லது யாருக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல வாய்ப்பு இருக்குங்க. இந்த பதிவை எனக்கு பதியறதுக்கு அனுமதி கொடுத்த சோனா எஃப்எம் நிறுவனத்திற்கு எனது நன்றிகள்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை விவசாயத்துல என்ன மாதிரியான விற்பனை செய்யலாம், எந்த மாதிரி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை பாருங்க.
2: எதடா கவனிக்கல?
1: எனக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு?
2: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
1: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
2: ஏய் சூப்பர்ரா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
1: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்கிறேன்டா.
3: ப்ரோ, இங்கே படுத்துற நிமிஷம் நான் தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரத்திலிருந்து மாதேஸ்வரன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க எந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், விவசாய நடைமுறைகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: என்ன சொல்றதுன்னா, மூணு தலைமுறை, எனக்கு தெரிஞ்சு மூணு தலைமுறை விவசாயம். எங்க தாத்தா காலத்துல மானாவாரி விவசாயம், தாத்தா காலத்துல குறிப்பிட்ட டைம்ல இந்த பயிர் சாகுபடி பண்ணும் அப்படின்னா அந்த பயிர் வந்து பயிர் கரெக்டா இந்த சீசனுக்கு இந்த பயிர் விளையும்னு சொல்லி இது பண்ணோம்னா அது கரெக்டா விளையும். அந்த மாதிரி மழையும் பெய்யும், அந்த வறட்சியோ அதையும் தாங்கி வந்த மாதிரி பயிர் இருந்தது. அதாவது மனிதனுடைய தேவைக்கு என்னவோ அதை உற்பத்தி பண்ணாங்க, பெருசா இது பண்ணல. அதாவது சொன்ன போனா காசு பணம் அதுக்கெல்லாம்ல, மனுஷனுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவைன்னா சாப்பாடு, இது மட்டும்தான் போதும் அப்படிங்கிறத. அதாவது இயற்கையான மாடு ஆடு மாடுலாம் வளர்த்தாங்க, அது இயற்கை உரங்கள் பயன்படுத்தினாங்க. மானாவாரி மலை நம்பி தான் விவசாயம் பண்ணாங்க. அடுத்தது எங்க அப்பா காலத்துல வந்து கிணறு பாசனம், நெல் அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கிணத்து பாசனம் நல்லா இருந்தது. அது அப்பா காலத்துல வரைக்கும் ஆடு மாடு எல்லாம் வச்சுட்டு அது இயற்கை உரங்கள் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். மக்களோட ஜனத்தொகை பெருகுது, உற்பத்தி பெருகுங்கிறதுக்கோசனா ரசாயன உரங்களை கொண்டாந்து திணிச்சிட்டாங்க. விவசாயிகளுடைய நிலைமை கெட்டு போறதுக்கு காரணமே இந்த ரசாயன உரங்களை கொண்டாந்து திணிச்சது தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இன்னும் 100 வயசு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களாம் முன்னாடி சாப்பிட்டவனுடைய பொருள், சத்தான பொருள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாக வந்தது. எந்த ஒரு மருத்துவத்தை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே இலை தலை எல்லாமே பண்ணாங்க. ஒரு சளி பிடிச்சா அதை தூதுவால ரசம் வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அதாவது சொன்ன போனா பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க, அதாவது நாட்டு வைத்தியம். அந்த காலத்தில் வந்து பெரிய டாக்டர் அது இது ஆபரேஷன் அது எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. அடுத்தது எங்க அப்பா காலத்தில் வந்து விவசாயம் பண்ணாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது உற்பத்தி பெருக்கணும், மக்களோட தேவைகளை அதிகரிக்கணும், உணவு உற்பத்திக்கோசரம் ரசாயன உரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. பயன்படுத்த ஆரம்பிச்ச உடனே நல்ல தளதளம் நல்ல கலரா பச்சையா உற்பத்தி பெருக்கம் வந்தது. ஆனா விவசாயிகள் அடிபட்டு போறாங்க. உற்பத்தி அதிகமா பண்ணும் போது செலவினங்கள் அதிகம், உற்பத்தி தகுந்த இது கிடையாது, செலவினங்கள் கூடுதலாகுது. அப்போ வந்து ஒன்று சார்ந்து ஒன்று ஆடு மாடு இருந்தது, அதனுடைய சார்ந்தது உரங்கள் தேவைப்பட்டது, இயற்கையான முறையில் எல்லாமே கிடைச்சிது.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப அந்த கால விவசாய நடைமுறை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
5: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல சிறுதானிய பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் சுதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பயிர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கணும், அதே போல உயர்த்தப்பட்ட நாற்றங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட மேடம் வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து மேலாண்மை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாற்றங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, உயர்த்தப்பட்ட நாற்றங்கள், அதாவது மேடான பகுதியில் நாற்றங்கள் வந்து ஒண்ணு வைக்கணும். இன்னொன்னு காப்பர் ஆக்சி குளோரைடு, அதாவது 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, அல்லது போர்டோ கலவை முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது காப்பர் சல்பேட்டும் லைமும் சொல்லி ஆட் பண்ணிட்டு அதை வந்து மண்ணில் வந்து ஊத்துவோம், கரைச்சி வந்து ஊத்துவோம், அது ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து காப்பர் ஆக்சி குளோரைடை வந்து நீங்க 1 லிட்டர் தண்ணியில 2.5 கிராம் கலந்து, அதாவது வேருக்கும் ஒரு நாற்றுக்கும் அடுத்த நாற்று லைன் இருக்கும் இல்லைங்களா, அந்த வரிசை அந்த வரிசைக்கு நடுவில் ஊத்துனீங்கன்னா இந்த செடிக்கும் வந்துடும், இந்த செடிக்கும் வந்துருங்க. அப்படி இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்ல நம்ம வந்து அதிகமா வந்து லைட்டா தான் வந்து அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உயிரியல் முறை வந்து நம்ம போலாம். உயிரியல் முறையில் என்ன பண்ணலாம்னா, ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கறது வந்து 4 கிராம் 1 கிலோ விதைக்கு வந்து விதையோட கலந்து நம்ம நாற்று விடுறப்பயே வந்து மருந்தோட அந்த உயிரியல் காரணியான ட்ரைகோடர்மா விரிடியோட கலந்து வந்து விதைக்கலாம். இது வந்து என்னன்னா, நாற்று வர்றதுக்கு முன்னாடி நாற்றுகள் நோய் இருந்துச்சு அப்படின்னா, அந்த அதாவது வேர்லயோ அதாவது அந்த விதையிலயோ இல்ல மண்ணிலயோ இருந்ததுன்னா அதை வந்து குறைச்சிரும். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்ல வந்து இப்ப வந்து மேகமூட்டமா இருக்கு, வானிலை அப்படி இருக்குது, மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், மெட்டலாக்சைல் அப்படிங்கிற மருந்து வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற அளவுலயும் கலந்து வந்து தெளிக்கலாம். இது வந்து ஒரு முறை. இன்னொரு, தக்காளியில வந்து பல வெடிப்பு வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிக மழை இருக்கிறப்ப நீண்ட நாள் வளர்ச்சிக்கு அப்புறம் பின்னாடி வந்து நீர் பாய்ச்சும் போது என்ன ஆகும்னா, சூரிய ஒளியில வந்து பழங்கள் வந்து வைக்கும் போது போரான் சத்து குறைபாட்டினாலையும் தக்காளி பழத்துல வெடிப்பு வரும். இது ஒண்ணுங்க. அப்போ வந்து போரான் வந்து நம்ம கொடுக்கணும், அதாவது போராக்ஸ்ங்கிறது வந்து வாங்கிட்டு அதை வந்து தண்ணியில கலந்தும் தெளிக்கலாம், அல்லது வந்து செடிக்கு செடியும் வந்து வேர்க்கிட்டையும் வந்து போட்டோம்னா அந்த வெடிப்பு வர்றது வந்து குறையும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப தக்காளியில வரக்கூடிய பல வெடிப்புக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து சொன்னாங்க. அதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தயாராயிடுங்க. ரொம்ப உயரத்துல பறக்கிறதுனால என்னால அதை மிக சரியா அடையாளம் பார்க்க முடியறதில்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 6 மணி குருவிகள் என்னங்க புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமாங்க, வல்லூர் தோற்றத்துல கொஞ்சம் அக்கா குயில ஒத்திருக்கும். அத பல முறை பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. அதை பார்த்ததுமே அணில்களும் தவிட்டு குருவிகளும் வேகமா கூவிட்டே சுத்தும். ஒரு நாள் எங்களுக்கு பக்கத்துல இருந்த அணில் ஒன்ன ரொம்ப வேகமா வந்த வல்லூர் அச்சம் இல்லாம பறந்து வந்து கவிட்டு போயிடுச்சு. நீண்ட நாள் எங்களோட பழகிய பறவைகள் எங்களை பார்த்து அஞ்சுறதில்ல. முன்னாடி எல்லாம் கருடன் செம்பருந்து நீண்ட நேரம் வட்டமிடும். ஆனா சில ஆண்டுகளா அது தென்படல. 6 மணி குருவியோட அழைப்பு மிக இனிமையானது. வழக்கமா வலசை பறவைகள் வந்து சில வாரங்கள் கழிச்சு தாமதமாவே இது வலசை வருது. அதே மாதிரி திரும்புவதும் தாமதமாவே நடக்குது. அது இரவுல தனித்தனியா தங்குவது ஏனோ. ஒன்னு தன்னோட இடத்தை அடைஞ்சதுமே குரலை வந்து எழுப்புது. கொஞ்சம் தொலைவுல இருந்து இன்னொன்னு எதிர்குரலை எழுப்பும். அவரவர் இடத்தை அடைஞ்சு விட்டதை நாளும் உறுதிப்படுத்திக்கிதான். அதே போல காலையில நம்ம வந்து எழுந்ததுமே குரல் உயர்த்தி ஒன்றுடன் ஒன்று பேசிக்குது. நாளும் 2 வேளைகளும் இந்த உரையாடல என் மனம் எதிர்நோக்கி இருக்கும்னு சொல்றாங்க. காணாயில பறவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். காட்டு கீச்சான் குயில் கீச்சான் ரெண்டும் எங்களோட காட்டுல இருக்கு. அது அலைப்பொலிகளும் இனிமையா இருக்கும். காய்ந்த மரத்துல குயில் கீச்சான் இசைந்து பாடிட்டே இருக்கும். அது ரொம்பவே இனிமையா இருந்துச்சு. 2 கீச்சான்கள்ல குரலொலி வேறுபாடுகளை இபேர்ட் ஜீனோ காண்டோ போன்ற வலைத்தளங்களின் மூலமா நாங்க அறிஞ்சோம்னு சொல்றாங்க. அதே போல பல நாட்களா ஒரு அலைப்பொலிய அடையாளம் காண இயலாம இருந்தது. ஜெகநாதன் எங்களோட காட்டுக்கு வந்த நாள்ல அந்த குரலும் கேட்டதுனால காடன் சொல்லிட்டு எங்களால அறிய முடிஞ்சிருக்கு. தொடர்ச்சியா அதனுடைய குரல் கொஞ்ச நேரம் நீளும். இதே போல சில்லைகள் பல வகைகள் வந்து சேர்ந்திருக்கு. தூக்கணாங்குருவிகள் அதோட இணைஞ்சிருக்கு. இது சோள பயிர்கள்ல தூளி ஆடிட்டு இருந்திருக்கு. பக்கத்துல போனதுமே அலையா எழுந்து பறந்து போச்சு. பயிர்கள் சாஞ்சி கிடந்ததுனால சோளத்தை சாப்பிடறது அதுக்கு ரொம்பவே வசதியா இருந்திருக்கு. நல்லாவே அது சாப்பிட்டுருச்சு. மாலையில பறவைகள் தம்மிடம் திரும்பும் முன் மேற்கு திசையில செங்கதிர் விரித்த அழகும் சேர்ந்தது. வானில் விரிந்த செவ்வொளி வேனில் வெம்மையை வென்றது. தூரிகையின்றி சூரியன் தீட்டிய அழகிய காட்சி அதுங்க. இயற்கை படைப்புகள் அளிக்கக்கூடிய இன்பம் செந்தமிழ் அழகு போல் சிந்தையை நிறைத்தது. மகிழ்வளிக்க அந்திவான சிவப்பில் அகம் நிறைந்தது. அப்பப்பா பாருங்களேன், இந்த பறவைகளோட ஸ்பெஷல் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே சங்கீதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, எப்படி வந்து அவங்க முதல்ல ஆங்கில ஆசிரியரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ்க்கு வந்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். உங்களை பத்தின ஒரு அறிமுகம் மாதிரி சொல்லுங்க மேம். நீங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் டீச்சரா இருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்த பிசினஸ்க்குலாம் வந்தீங்க மேம்?
2: என்னுடைய பேர் சங்கீதா சதீஷ். நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சந்தனம் இல்லைங்கிறது பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம், ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எங்ககிட்ட லேபர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிப்ளாக் கவர்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். அது நாங்கள் வந்து ஹப் எடுத்திருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஆங்கிலம் ஆசிரியராக இருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. எப்போலேருந்து ஆங்கிலம் ஆசிரியராக நீங்கள் இருந்தீங்க மேம்? அதோட அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
2: ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவருடைய நேம் சதீஷ். அவர் வந்து கரஸ்பாண்டன்ட் இருந்தார் ஸ்கூல்ல. அவருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னோட எய்மா இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அவருடைய சப்போர்ட்னால நான் டீச்சிங் லைனுக்கு நான் உள்ள வந்தேன் மேம்.
1: ஓகே ஓகே மேம். இப்போ அந்த ஆசிரியர் பணியில வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு மறக்க முடியாத அனுபவம்னா நீங்க எதை சொல்லுவீங்க மேம்?
2: மறக்க முடியாத அனுபவம்னா, ஆக்சுவலா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டயுமே நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருப்பேன், ஸ்ட்ரிக்ட் இல்லாமையும் அவங்களுக்கு என்ன தேவைகள்ங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் டீச்சிங் லைன் நான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். நான் அந்த மாதிரி எடுத்துட்டு போனதுனால ஒரு 4 இயர்ஸ் நான் டீச்சிங் லைன்ல இருந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு 100% ரிசல்ட் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் என்கிட்ட எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பேசிட்டு இருக்காங்க.
1: சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆசிரியர் பணியில வந்து முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு மேம்?
2: முதல் நாள் அனுபவம்னா, எல்லாருக்குமே இருக்க அந்த ஷிவரிங் இருக்கதான் செய்யும். நம்ம டைரக்டா போய் இங்கிலீஷ் டீச்சரா நம்ம உள்ள போக முடியாது. அங்க எனக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் நடந்தது. என்ன வந்து டைரக்டா 10th கிளாஸ்ல போய் உட்கார வச்சு இவங்க தான் டீச்சர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன டீச் பண்ண சொன்னாங்க. எதுவும் நான் ப்ராக்டிஸும் பண்ணல, பட் எனக்கு ஒரு லெசன் ஒண்ணு கையில கொடுத்து நீங்க அதை டீச் பண்ணுங்கன்னாங்க. நாங்க டீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பிரின்சிபல் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட க்வெஸ்சன் கேக்குறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது உங்களோட முதல் நாள் அனுபவமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சங்கீதா மேம் அவங்களோட ஆசிரியர் பணி அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில், அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்துச்சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்துச்சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்துச்சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும், திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் எஸ்டிஆர்ல எம்ஜி ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் இந்திரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சங்கீதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பிசினஸ் மற்றும் ஆசிரியர் பயணத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து நீங்க ஆசிரியரா இருக்கும் போது மாணவர்கள் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுல எவ்வளவு முக்கியமா அவங்க கத்துக்கிறாங்க, இல்ல அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க மேம். அந்த அனுபவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேம்.
4: அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம இங்கிலீஷ்ங்கிறத வந்து ஒரு லாங்குவேஜா நம்ம எடுத்துட்டு போக கூடாது. அந்த இங்கிலீஷ் வந்து ஒரு உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் ஒரு முக்கியமான திறன் என்பதை வந்து அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். அதாவது இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் புரிய வைக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த கான்வர்சேஷன் மூலியமா, ஸ்டோரிஸ் மூலியமா அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா ரெகுலர் கான்வர்சேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தாலே அவங்களெல்லாம் ஈஸியா இங்கிலீஷ் கேட்ச் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து அது ஒரு லாங்குவேஜ்ங்கிறத மெயினா நம்ம சொல்லக்கூடாது, ஈஸியா அப்படி புரிய வைக்கணுங்கிறத புரிய வைக்கணும்.
3: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த ஆசிரியர் பணியில நீங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிசினஸ்க்கு வந்ததுக்கு என்ன ரீசன் மேம்?
4: ஆக்சுவலாக ஆசிரியர் பணியில் இருந்துட்டு நான் பிஸ்னஸ்க்கு வரல, அதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிஸ்னஸும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஃபேமிலி பிஸ்னஸ் எங்களுடையது, அதனால ஹஸ்பண்ட் நியர்லி நம்ம 25 இயர்ஸாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்ததுனால நான் ரெண்டுமே செஞ்சுக்கிறேன். ஹஸ்பண்ட் கரஸ்பாண்டண்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அவர் எனக்கு டைம் கொடுத்தாரு. டீச்சிங் லைன் நீ வந்துட்டு பார்ட் டைம் வந்துட்டு இதையும் முடிச்சுக்கோ, பிஸ்னஸையும் பார்த்துக்கோன்னு என்னை ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறேன்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க மேம், அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க மேம்.
4: ஆக்சுவலாக இது வந்து பங்கனவில்ல நம்ம பண்றது வந்து பூஜா பொருட்கள், அது அது வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தான் நான் சப்ளை பண்ணியிருக்கேன். ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்ன 90% எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போயிடும், அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிப்லாக் கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹப்பாக தான் நான் வச்சிருக்கேன். நான் இங்கே மொத்தமாக நான் என்னுடைய ஹப்புக்கு வந்துடும், அது வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன்.
3: சூப்பர் சூப்பர் மேம். இப்போ அந்த சந்தன பூஜை பொருள் தயாரிக்கிறதுக்குள்ள நீங்க வந்ததுக்கான ரீசன் என்ன மேம், அதை சூஸ் பண்றதுக்காக? ஏன்னா நிறைய பிசினஸ் இருக்கு, குறிப்பா அதை சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் மேம்?
4: சந்தனம்ன்றது ஒரு ஆன்மீக பொருள், ஆன்மீகத்தோட எனக்கு ரிலேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதனால அது வந்து அதுவும் இல்லாமல் சேலம் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க யாருமே இல்லை. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நியர்லி 25 இயர்ஸ் ஆச்சு, ஓன் மேனுஃபேக்சரிங் யாருமே இல்லை. அதனால நாங்கள் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ 25 இயர்ஸாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இதை லீட் பண்ணிட்டு இருக்கோம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இப்போ அந்த சந்தனம் பூஜை பொருள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மேம் நீங்கள் தயாரிப்பீங்க?
4: ஒரு நாளைக்குன்னா இயர்லி ஒரு 500 kgs நாங்கள் தயாரிப்போம்.
3: ஓகே ஓகே மேம். இதை வந்து எப்படியும் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி மற்ற இடத்துக்கு கொண்டு போய் விற்கிறீங்க மேம்?
4: மார்க்கெட்டிங்னா இப்போ வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கு, ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும், என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு என்னங்கிறத நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு டைரெக்டாக அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களே வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போயிடுவாங்க.
3: ஓகே ஓகே மேம். மேம், இப்போ வந்து இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேம்? இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கும் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கு மேம்?
4: எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து FMCG ப்ராடக்ட் கிடையாது, அழிவுகள் அதிகமாக இருக்காது இதில். இது வந்து எத்தனை மாதங்கள் ஆனாலும் இது வந்து கோயிலுக்குங்கிறப்ப கண்டிப்பாக அது யூஸ் ஆகும், அதோடைய பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஸ்பீடாகவும் மூவ் ஆகிட்டு இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர் மேம். நிறையவே ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க மேம். இந்த ஒரு சந்தனத்திலிருந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சங்கீதா மேம் அவங்களோட இந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆசிரியர் பயணமாக இருக்கட்டும், அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களை, நிகழ்ச்சியில நம்ம கூடவே சங்கீதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அனுபவத்துல, அவங்க பண்ற பிசினஸ்ல இன்னும் என்னென்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இந்த சந்தனம் பூஜை பொருளோட பயன்களா என்னென்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
4: கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. தினம் தினம் அபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கும் கோயில்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. திலக் நம்ம பொட்டு வச்சுக்கலாம், சந்தனம் நம்ம பொட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஆன்மீக பொருள்.
3: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து, இப்ப நீங்க சொன்னீங்க ரொம்ப வருடமா நாங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஒரு பிசினஸ் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்றதே ரொம்ப கஷ்டம், பட் நீங்க தொடர்ந்து இவ்வளவு வருஷம் பண்ணும் போது அதுல கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் மேம். என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எப்படி வந்து அதை தாண்டி நீங்க தொடர்ந்து பயணிக்கிறீங்க மேம்?
4: காம்படிஷன் அதிகமா இருந்தது. காம்படிஷன் இருக்கிறப்ப நம்ம தன்னம்பிக்கையுடன் நம்ம தைரியமா சவால்களை ஃபேஸ் பண்ணி நம்ம அதை லீட் பண்ணாலே நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம தொடரலாம்.
3: ஓகே ஓகே மேம். மேம், அடுத்தது வந்து, முதல்ல நீங்க வந்து ஆசிரியர் பணியில இருந்தீங்க, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து இந்த பிசினஸும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. ரெண்டுத்தையும் எப்படி வந்து நீங்க ஈக்குவலா மெயின்டைன் பண்றீங்க மேம்?
4: டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒருத்தவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம டைம் இல்லை டைம் இல்லை சொல்லிட்டு நம்மளை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. டயத்தை தேடி நம்ம போகணும். டைம் நம்மளை தேடி வரணும், நம்மளை தேடி வரணும். இருக்கிற டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணணும், எதுவுமே நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது நீங்க ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறீங்க, பிசினஸும் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா குடும்பம்னு ஒரு விஷயம் இருக்கும் மேம். எப்படி வந்து குடும்பத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு இந்த பிசினஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து மெயின்டைன் பண்றீங்க மேம்?
4: குடும்பம், அது நானும் சொல்றேன் இல்லைங்களா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதுவும் இல்லாம ஒரு வேலை வந்து நம்ம விரும்பி செஞ்சோம்னா அதுல இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு அதிகமாகும். ஐயோ செய்யணுமே அப்படிங்கிற ஒரு தாட்ல நம்ம செய்யக்கூடாது. அந்த வேலையுமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சிடலாம். பிளான் பண்ணிக்கணும், இந்த டைப்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம இந்த ஒர்க் முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கும் டைம் நம்மளை தேடி கிடைக்கும், அந்த டைத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து, இப்ப நிறைய கஸ்டமர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. சில கஸ்டமர் வந்து நல்லா பேசுவாங்க, நல்லா எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுங்கன்பாங்க. சில பேர் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லைன்பாங்க, இல்லை நம்ம பண்றதுல ஒரு சில விஷயங்கள் குறை சொல்றவங்களும் இருப்பாங்க. எப்படி நீங்க கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்றீங்க மேம்?
4: கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசுறவங்களும் இருக்காங்க, நம்மளை டிக்ரேட் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்க நம்மளை டிக்ரேட் பண்றப்ப நம்ம கிட்ட இருக்க குறைகள் வந்து நம்ம எப்பவுமே நம்ம காமிச்சுக்க கூடாது. அதை வந்து அவங்க சொல்றதை நம்ம கேட்டுட்டு அதை நம்ம எப்படி சரி பண்ணணுங்கிறத நம்ம யோசிச்சு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எந்த ப்ராப்ளம் இல்லாம நல்ல குவாலிட்டியை நம்ம கொடுக்க பார்க்கணும். அவங்க பேசுறப்ப நம்ம கிட்ட வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு தாட்டும் நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது. அது ஃபேஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பிரஷனை காமிக்கக்கூடாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிரிச்சு பேசி அந்த குவாலிட்டி நம்ம எடுத்துட்டு வந்துடணும்.
3: சூப்பர் மேம். அதாவது மக்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சங்கீதா மேம், அவங்களோட பயணத்துல கஸ்டமரை எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்க, அதுல அவங்களுக்கு இருந்த சவால்கள் என்னென்ன அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தொகுப்பாளர் இந்திரகிரிசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே சங்கீதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த சந்தனம் பூஜை பொருள் பிசினஸ்ல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதுல அவங்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து சந்தனம்ன்றது ஒரு பூஜை பொருள், அது வந்து பாரம்பரியமா நம்ம கொண்டுட்டு வர விஷயம் மேம். அதுல வந்து இப்போ இருக்க தயாரிப்புகள் பண்ற சந்தையில வந்து என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: வரவேற்புன்னா இப்ப நம்ம பண்ற ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். குவாலிட்டியா இருந்து அது வந்து மார்க்கெட்ல ரீச் ஆயிட்டாலே நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம அது வந்து நம்ம ஒரு சர்வீஸ் ஆகும், நல்லெண்ணத்தோட நம்ம அதை எடுத்துட்டு போனோம்னா மார்க்கெட்ல நம்ம நல்ல பேர் வாங்கலாம். பிராண்ட் உள்ள போயிட்டாலே நம்மளால சக்சஸ்ஃபுல்லா வெளியில வர முடியும்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட மக்கள் கிட்ட நல்ல விதமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க மேம்?
2: குவாலிட்டி இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மள தேடி வந்துடுவாங்க. அதுவும் இல்லாம எதுவுமே அவங்களுக்கு நம்ம கிட்ட வந்து டிகிரேட் பண்ணி அவங்க பேசக்கூடாது. குவாலிட்டி பிராண்ட் இருந்தாலே மக்கள் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆகிடும்.
1: ஓகே ஓகே மேம், அதாவது தரமான பொருளா இருந்தா போதும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்லாம் சொல்லியிருக்காங்க மேம்? உங்களோட கஸ்டமரா இருக்கட்டும், இல்ல அப்படியே ஹோல்சேலா வாங்குறவங்களா இருக்கட்டும், நிறைய ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க, அந்த அனுபவம் இருந்தா சொல்லுங்க மேம்.
2: அதாவது ஃபீட்பேக்னா அவங்க எதிர்பார்க்கறது குவாலிட்டி தான். மறுபடியும் நான் சொல்றது அந்த குவாலிட்டி தான். சின்ன சின்ன டேமேஜஸ் வர, நாங்கள் எல்லாமே கண்டெய்னர் கிடையாது, பாக்ஸ் பேக்கிங் தான் நாங்கள் பண்றோம்னாங்க. அது என்னாவது நம்ம கையிலேருந்து லாரி ஆஃபீஸ் போறப்ப, லாரி ஆஃபீஸ்ல இருந்து அடுத்த கஸ்டமர் கிட்ட போறப்ப அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் கரெக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு இருக்கு மேம், நீங்க எந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பீப்புளுக்கு பண்ணி கொடுக்குறீங்க மேம்?
2: நாங்க ஆஃப்லைன் மட்டும் தான் மேடம் பண்றோம். ஆக்சுவலி நாங்க வந்து ஆன்லைன் நாங்க பண்றது இல்ல, ஏன்னா நாங்க ஃபுல்லாவே நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட குடுக்கறதுனால அங்க இருந்துதான் அவங்க அப்படியே ப்ராடக்ட் வந்து கை மாறிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கப்புறம் ஷாப்ஸ் போகுது, அங்க இருந்து கஸ்டமர்ஸ் ரீச் ஆகுது.
1: ஓகே ஓகே மேம். இப்ப நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் இல்லாம வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்?
2: ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கேன் நான், பையன் இருக்கான் அப்ராஜித், மருமக அப்ராஜிதா, பேரன் இருக்கான் ருக்வேத், அவங்க கூட எல்லாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். பொண்ணு நேத்ராஸ்ரீ இருக்கா, அவ வந்து சோனா காலேஜ்ல ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு வந்து எப்படின்னா பிசினஸ் இதே எனக்கு டைம் சரியா போயிட்டு இருக்கேன், நான் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஜேர்னியில வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிங்கிள் பேரண்டாக தான் நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க மேம்?
2: எனக்கு ஆக்சுவலா நான் சிங்கிள் பேரண்ட், ஹஸ்பண்ட் இந்த வரைக்கும் எனக்கு, அதாவது ஒரு ஆணுடைய முன்னேற்றத்துக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பண்ற பிசினஸ் நான் சிங்கிளா பண்ணிட்டு இருக்கப்ப என்னுடைய முன்னேற்றத்துக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாரு, அவருடைய சப்போர்ட்னால நான் நல்லா எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். நான் இப்ப ஹஸ்பண்ட் இல்லாதப்ப ஃபுல் சப்போர்ட் வந்து என் பையன் எனக்கு கொடுத்துட்டு இருக்கான். அபராஜித் வந்து எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய சப்போர்ட்னாலையும் நான் இப்ப பிசினஸ் ஹெல்ப் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். சப்போர்ட்டிவ்க்காக ஒருத்தவங்க உங்க கூடவே இருக்காங்க, அவங்க வந்து இவ்வளவு தூரம் தொடர்ந்து நீங்க பயணிக்க ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சங்கீதா மேம் அவங்களோட இந்த சந்தனம் பூஜை பொருள் பிசினஸ்ல வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அதுல வந்து யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வெற்றி மாடுபிடி வீரன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சங்கீதா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த பிசினஸ் பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, அவங்க என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு தூரம் பிசினஸ் பண்ற பயணத்துல இருந்து நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க மேம்?
3: விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் மேம். யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு அப்படிங்கறத நம்ம அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபீட்பேக்ஸ் நிறைய வர செய்யும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் நம்ம எடுத்துட்டு போறது தான் அதோட எடுத்துட்டு போகணும். மார்க்கெட் எடுத்துட்டு போய் நம்ம பிராண்டை நம்ம எடுத்துட்டு வரணும்.
2: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து பெண்கள் அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆனக்கு அப்புறமோ இல்ல குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமோ அங்கேயே அவங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. பட் நீங்க வந்து உங்களோட அனுபவத்துல இருந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, உங்களோட அனுபவத்துல இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
3: பெண்கள் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையை உனக்கில்லை ஒத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்குன்னு ஓன் பிசினஸ் ஒண்ணு இருந்ததுன்னா நம்மளால நிக்க முடியும், தனியா நிக்க முடியும், நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நம்மளால எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்.
2: சூப்பர் சூப்பர் மேம். மேம் நெக்ஸ்ட் வந்து உங்களோட எதிர்கால திட்டமா என்னவா இருக்கும் மேம்?
3: என்னுடைய மெயின் எய்ம் வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்.
2: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களுமே எங்க சோனா எஃப்எம் சார்பா வாழ்த்துறோம் மேம். அடுத்தது வந்து மேம், இப்போ உங்களோட அனுபவத்துல இருந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
3: நான் ஒரு டூ லைன்ஸ் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி, ட்ரீம் டிரான்ஸ்ஃபார்ம் டு தாட்ஸ், தாட் ரிசல்ட்ஸ் டு ஆக்ஷன். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளால ஜெயிக்க முடியும். கனவுங்கிறது கண்டிப்பா வேணும், கனவு காணுங்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், டூ தாட்ஸ் எடுத்துட்டு வரணும், தாட்ஸ்ல இருந்து அது ரிசல்ட் கொண்டு வந்து நம்ம ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு வரணும். கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும்.
2: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கும் மேம். அடுத்தது, இப்ப ரேடியோல பேசின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
3: ஆக்சுவலி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினது இல்லை நானு, பட் ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்தது, பேச போறேன்னு ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாரையும் பேச முடியுங்கிற அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு.
2: சூப்பர் சூப்பர் மேம். மேம் இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சங்கீதா மேம் அவங்களோட பயணத்திலையும் சரி, அவங்களோட பிசினஸ்லயும் சரி, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: தொடக்கம் விவசாய நிகழ்ச்சியில வரக்கூடிய பத்மாவதி இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில வந்து குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, இனிமேட்டு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நான் உங்க கூட நிறைய விஷயங்களை வந்து பேச போறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேங்க. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதிர்கால இந்தியாவுக்கு அவசியமா இருக்கிறது எரிபொருள் சிக்கனமா மாற்று எரிசக்தியா அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பா இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவோம், எதுவுமே சரியா இல்லை, முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்ப அப்படின்னு சொல்லி மனசுலயாவது நினைப்போமா இல்லையா? நம்ம வீட்டில், நம்ம தெருவில், நம்ம வேலை செய்யற இடத்துல நாம தினமுமே செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய தாக்கத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பா இது வந்து உங்களுக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப தண்ணியை வந்து நம்ம வீணாக்காம இருக்கிறது, அதே போல தேவையில்லாம நம்ம வந்து மின்சாரத்தை வந்து பயன்படுத்துறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பஸ்ல போறது, அதே மாதிரியே ட்ரெயின்ல வந்து போறது, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்திடலாம். மற்றவங்களை மரியாதையோடு நடத்துறது, இது எல்லாமே சின்ன விஷயமா நம்மளுக்கு தெரியலாங்க. ஆனால் இதே விஷயத்த ஒரு நகரம் பண்ணனா எப்படி இருக்கும், அதே போல ஒரு மாநிலம் பண்ணது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? சரி, இது எல்லாத்தையும் விடுங்க, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படிங்க இருக்கும் வருங்காலம்? சூப்பராக தானே இருக்கும். சரிங்க நேயர்களே, நீங்கள் இன்னைக்கான தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொல்லி 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லாங்க. நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நேரலையில உங்க கூட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு முறை இன்னைக்கான தலைப்பை சொல்றேன், எதிர்கால இந்தியாவுக்கு அவசியமா இருக்கிறது எரிபொருள் சிக்கனமா மாற்று எரிசக்தியா. நீங்க என்ன கருத்தை நீங்க வந்து சொல்ல போறீங்க, எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க வந்து யோசிச்சுட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தலைப்புல மக்களோட கருத்தை நம்ம கேட்டுட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள் நம்ம சோனா எஃப்எம்மும் வரவேற்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுல நிறைய நேயர்கள் வந்து இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். ஏன்னா நேயர்கள் கூட பேசி எனக்கு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சரிங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை. பாருங்க,
3: எதடா கவனிக்கல?
2: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு?
3: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
2: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
3: ஹே, சூப்பர்ரா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
2: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
4: ப்ரோ, நீங்க படுத்துற நிமிஷம் நான் தாங்க முடியலையே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால

0: இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள், சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, எம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: அனைத்து தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப எதிர்கால இந்தியாவுக்கு அவசியமா இருக்கிறது எரிபொருள் சிக்கனமா இல்லைன்னா மாற்று எரிசக்தியா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787071 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம்ல நீங்க வந்து பகிர்ந்துக்கலாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப வாகனங்களை இயக்கிறதுக்கும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் அதே போல சமையல் போன்ற அன்றாட தேவைகளுக்கு நம்மளுக்கு எரிசக்தி பயன்படுதுங்க. இப்ப இயற்கையாவே கிடைக்கக்கூடிய மூலங்களை அடிப்படையா வச்சு நம்ம எரிபொருட்கள் வந்து 3 வகையா பிரிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட எரிபொருள், இப்போ அது வந்து என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா விறகு, நிலக்கரி, அதே மாதிரி சாணம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திட எரிபொருளாக இருக்குது. சரி, திரவ எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய், கச்சா எண்ணெய் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திரவமாக இருக்குது, அது வந்து நம்மளுக்கே தெரியும். இன்னொன்று இருக்குங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயு எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இயற்கை எரிவாயு, சமையல் எரிவாயு, அதே போல உயிரி வாயு, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாயு எரிபொருளா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701008 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாங்க. இப்ப கடந்த கொஞ்ச நாட்களாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், அதுல வந்து தட்டுப்பாடும் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிச்சோம், சரி இதெல்லாம் பண்ணனா ஓரளவுக்கு நம்ம சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம சேமிப்பு பண்ணணும் அதை பற்றி நீங்கள் சொல்லலாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ காலையில் நம்ம சமையல் செய்கிறோம் அப்படின்னா ஒரே நேரத்திலேயே ரெடி பண்ணி வச்சுட்டு காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கேஸை வந்து குறைக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ காலையில் செஞ்சதையே நம்ம வந்து மதியானமும் வச்சுக்கலாம் சமையல் சொல்கிறேன். அதே போல் நைட்டுக்கு மட்டும் ஏதாவது சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரி நம்ம பேசிகிட்டே இருக்கும் போது அடுத்த ஒரு நேர் வந்து என்ன போகிறாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா
6: வணக்கம். வணக்கம்
5: ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க ஐயா.
6: திருப்பூர் மாவட்டம் பொருளிகளிலிருந்து கஸ்தூர் பேசுறேன்.
5: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: அதாவது எரிபொருளை பத்தி கேட்டிருக்கீங்க.
5: ஆமாங்க ஐயா.
6: சரிங்க. அதாவது எரிபொருள் சிக்கனம் தேவைங்க.
5: சரிங்க.
6: அதே நேரத்துல மாற்றி எரிசக்தி கண்டிப்பா வேணும். எப்படிங்கன்னா நீங்க என்னதான் சிக்கனமா பண்ணாலும் அப்போ நாலு நாள் வந்து மக்களிடையே இதனுடைய வந்து உபயோகம் வந்து அதிகமா போய்கிட்டு இருக்குதுங்க.
5: கண்டிப்பாங்க.
6: வண்டி வாகனம் இதுகளெல்லாம் பார்த்தா வந்து இந்த திரவ எரிபொருள் ஏகப்பட்டது போகுதுங்க. நாளுக்கு நாள் எல்லாம் பெருக்கமாவே இருக்கிறதுனால மாற்றி எரிசக்தி கண்டிப்பா வேணுங்க. அதே நேரத்துல இந்த சிக்கனமும் வேணும். இப்ப உதாரணத்தை பார்த்து
5: பாத்தீங்கன்னா
6: அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு வச்சு போட்டு கேஸ் நீக்கி வச்சு போட்டு பக்கத்து வீட்டுல போய் அரிசி அடிச்சு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தா அது கேஸ் வேஸ்ட் ஆகிறது இல்லாம இந்த குண்டா செட்டிகளும் கறி போயிடுது. இப்படி எல்லாம் சிக்கனம் இல்லாம இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா எரிபொருள் கேரமாதுங்க.
5: கண்டிப்பா கண்டிப்பாங்க. நம்மளே ஞாபகம் இல்லாம விட்டுட்டு வந்துருவோம்.
6: ஆமாங்க. அந்த சிக்கனம்ங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டும் இருக்கணுங்க. சிக்கனம்ங்கிறது இப்போ ஒரு பேர் அங்க டோருக்கு போறதுக்கு வண்டி எடுத்துட்டு போறாங்க, நடக்க போலாம், இதை வரும் மினி வண்டியில போலாம் அவங்கள. அது எவ்வளவு சிக்கனம் இல்லாமல் பெற்றோம்ல.
5: கண்டிப்பாங்க ஐயா, பண்ணலாம் சிக்கனம்.
6: ஒவ்வொன்றிலையும் அப்படி சிக்கனம் பண்ண அப்படின்னா நம்ம எரிபொருளுடைய தேவை கூட குறையுங்க.
5: கண்டிப்பாங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா
6: சொன்னீங்க. நன்றிங்க.
5: கஸ்தூரி அண்ணா வந்துட்டு அவரோட கருத்தை சொன்னாங்க. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, இந்த தலைப்பில் நீங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாங்க. சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
7: வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இன்னைக்கு எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப எதிர்கால இந்தியாவுக்கு அவசியமா இருக்கிறது எரிபொருள் சிக்கனமா இல்லனா மாற்று எரிசக்தியா அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்புல நீங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787-7078 அப்படி உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். அடுத்த ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா
4: சோனாயப்பம் இணைய தொகுப்பாளர் பத்மாவதி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மோகாரவனுங்க.
3: வணக்கம். வணக்கம் அண்ணா.
4: வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சரிங்கய்யா.
4: எதிர்கால இந்தியாவுக்கு தேவை எரிசக்தியா மாற்று எரிசக்தியான்னு கேட்டுக்கிறீங்க இல்லையா?
3: ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா.
4: எரிபொருள் சிக்கனம் இது பண்றதோ மாற்று எரிசக்தி எரிசக்தி வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சவனுங்க. இந்த எதிர்ப்புல வாகனங்கள்ல இருக்கலாம், வீட்டுக்கு மாற்று எரிசக்தி வேணுங்கிறது முக்கியம். குறிப்பு போக்குவரத்து இந்த வாகனங்கள்ல போறது எல்லாம் பெட்ரோல் டீசல் அதுதான் போயிட்டு இருக்குது எல்லாம்.
3: ஆமாங்கய்யா.
4: அது எரிபொருள் சிக்கனமா அது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மூணு நாலு கேட்டு எல்லாமே பெட்ரோல் டீசல் போட்டுட்டு போறாங்க. வானத்துல ஓசோன் ஓட்டை விழுகுது, அது பல தடவை சொல்லியிருக்கிறேங்க. அதனாலதான் வெப்பம் அதிகமாக வானத்துல எல்லாம் ஓட்டை விழுந்துட்டே இருக்குது. மாற்று எரிசக்திய வந்துங்க இந்த மின்சாரத்தினால எங்கிற கார் இருக்குதுங்களா?
3: ஆமாங்கய்யா.
4: அது பேட்டரியில் ஓடுற கார் இவங்க இதுதான் அதிகப்படுத்த வேணுங்க. அப்படி வந்ததுன்னா இந்த பெட்ரோல் டீசல்னால இந்த வானமெல்லாம் வந்து வெப்பம் வாங்கி இந்த மாதிரி ஓசோன் ஓட்டை விழுகிறது எதிர்காலம் இங்கேயும் மிக முக்கியமானது. ஒரு விழுத்து ஓட்டை விழுகிறதுனால வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற மூணு வெளி ஒரு 8 மணின்னா வெளியே தலை காட்ட முடியல, அந்த அளவுக்கு வெப்பம் வருது. அதே மாதிரி தான் எல்லா நிலையுமே இருக்குங்க. அதனால மாற்று எரிசக்தி நிச்சயமாக எரிபொருள் சிக்கனம் வந்து மாற்று எரிசக்தி பயன்படுத்தினா தான் சரி வருங்க. பேட்டரி கார் மற்றும் இது மின்சார நிலை கொடுக்க கார் அது பொதுபோக்குவரத்தில் வருது. தனி மனிதர்கள் அதை பயன்படுத்தி ஆரம்பித்தோம் அப்பதான் அதனோட இது நல்லா இருக்குங்க. வானம் மாசுபடாமல் காக்கப்படுங்க. தெரிவிச்சிருக்கேன்.
3: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா.
4: நன்றிங்க. நன்றி. வந்துருங்க.
3: நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா வந்துட்டு ஆதவன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கான மாற்று எரிசக்தி ரொம்பவே அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிப்பை இன்னைக்கு இருந்தே கூட நம்ம தொடங்கலாங்க. ஒரு சின்ன விஷயமா நம்மளுக்கு வந்து இது தெரியலாம், ஆனா கண்டிப்பா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை, குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி, கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதா பாவம் செஞ்சா, உன்னதான் காதல் செஞ்சா. ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக. இதுதான் காதலா, நானும் மாளிக காதலித்த நாட்களை நீயும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எதிர்கால இந்தியாவுக்கு அவசியமா இருக்கிறது எரிபொருள் சிக்கனமா மாற்று எரிசக்தியா அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்புல நீங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப மாற்று எரிசக்தியோட முக்கியத்துவம், நம்மளுக்கு எரிபொருள் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்தது தான், யாருமே நம்ம இல்லைன்னு சொல்லலை. சரி, இருந்தாலுமே ஒரு அவசர காலத்துக்கு உதவணும் அப்படின்னா மாற்று எரிசக்தியும் முக்கியம் இல்லைங்களா. இப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு இதுல சொல்லும் போது நிலக்கரி இதை வந்து எரிச்சோம் அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய கரியமில வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நச்சு புகையால பருவநிலை மாற்றம் அப்படின்றது ஏற்படுது. கடந்த கொஞ்ச நாட்களாகவே நம்ம வந்து கவனிச்சிருப்போம், வெப்பம் வந்து அதிகமாக வரும். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மழை பெஞ்ச மாதிரி தான் எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது. நீங்களும் வந்து அந்த கருத்தை வந்து நீங்கள் சொல்லலாம், இந்த தடவை இப்படி பருவநிலை மாற்றம் அடைஞ்சிருக்கு, இப்போ மாற்று எரிசக்தி நம்மளுக்கு தேவையா இல்லை முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பொருளாதார நன்மை அதே போல் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது மாற்று எரிசக்தி உற்பத்தி நிலையங்களை அமைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் முதலீடு தேவைப்பட்டாலுமே நீண்டகால அடிப்படையில் மின்சார உற்பத்தி செலவு ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். இது தவிர தூய்மையான எரிசக்தி துறையில் உலக அளவில் பல மில்லியன் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகியிருக்கு அப்படின்னும் நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த எரிசக்தியாக இருக்கட்டும் அதே மாதிரி எரிபொருளாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி நம்மக்கிட்ட இருந்து மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா இப்போ பக்கமாக ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்கு போகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம நடந்தோ இல்லைனா வந்துட்டு சைக்கிள்லேயோ போகலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரோல் செலவு கொஞ்சம் மிச்சமாகும். ஒரு சிலர் பார்த்தீங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், அதுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அது ஒரு விதத்தில் அவங்கவுங்க வசதியை பொறுத்து இருந்தாலுமே நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு நேயர் வந்து இணைஞ்சிட்டாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: ஐயா வணக்கம். ஐயா ஐயா இன்னைக்கான தலைப்பு தெரியுங்களா ஐயா? இன்னைக்கான தலைப்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப எதிர்கால இந்தியாவுக்கு அவசியமா இருக்கிறது எரிபொருள் சிக்கனமா இல்லனா மாற்று எரிசக்தியா அப்படின்றது தாங்க ஐயா.
2: கண்டிப்பா மாற்று எரிசக்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா எரிபொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்பவே என்விரான்மெண்ட்டுக்கே பாத்தீங்கன்னா ஹசார்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த சமயத்துல நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு கூட கணிக்க முடியாது. சோ ஓவராலா நம்ம ஏன் ஃபியூயல்ல டிபெண்டா இருக்கணும், எவ்வளவோ இதுல மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்ப ஏன் நம்ம எரிசக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாற்றம் கொண்டு வரக்கூடாது? இப்ப சோலார் பேனல்ல எக்ஸிபிட் பண்ணி அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி வருது, அது மட்டும் இல்லாம வாகனங்களுக்கு மாற்று எரிசக்தி அப்படிங்கறது உருவாக்குவது, எல்லாத்த விட ஒரு புதுசா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணதுல யோசிச்சு பண்ணது அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக இந்தியா மாதிரியான பெரிய நாடுகளுக்கு இந்த மாதிரி மாற்று எரிசக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும் பொழுது சுற்றுப்புற சூழலுக்கும் நன்மையாகும். டீசல் அல்லது பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்தாலும் சமாளிக்க முடியும். எல்லாவற்றும் மேலாக இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான சிஸ்டம் அப்படிங்கறதும் வரும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தேவைப்படுவது அப்படிங்கிறது மாற்று எரிசக்தி தான். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்ம சமூகத்துல கொண்டு வரும்னு சொன்னாலும் மிக நிதர்சனமான ஒரு உண்மையாவும் இருக்கும்ப்பா.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நான் நன்றி நன்றி நான் நன்றி
2: நன்றி நன்றி.
1: சந்திரசேகரன் ஐயா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்ன தான் நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு அவசியமாக இருக்கிறது எரிபொருள் சிக்கனமாக இருந்தாலுமே, இப்போ நம்மளுக்கு மாற்று வழி அப்படின்றது நம்மளுக்கு தேவையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம மாற்றாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு, நம்ம நகரத்துக்கு, நம்ம நாட்டுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். சரிங்க, அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான காத்தாடி பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எரிபொருள் சிக்கனம் வந்து தேவையா, அதே மாதிரி மாற்று எரிசக்தி தேவையா அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோங்க. முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப எரிபொருள் சிக்கனம் வந்து ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதுல என்ன மாதிரி இருக்கு. கடந்த கொஞ்ச நாட்களாவே பார்த்தோம் அப்படின்னா வெப்பமடைதல் அதிகமாவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப புவி வந்து வெப்பமாகிறது, அதே மாதிரி காற்று மாசுபாடு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பொல்யூஷன்னால நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எரிபொருள் சிக்கனம் தேவையாதான் இருக்கு. நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைஞ்ச செலவில் வந்து பெட்ரோலை வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு. முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பக்கமாக இருக்கிற இடங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நடந்தே போகிறது, வண்டியை வந்து தேவையில்லாத இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரோல் செலவும் கூட தானே ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மாற்று வழியாக நம்ம வந்து மாட்டு சாணம் அதே மாதிரி பண்ணை கழிவுகள் இதில் இருந்து கேஸு மின்சாரம் தயாரிக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமாக இருக்குது, ஒரு நல்ல சேமிப்பாகவும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாற்று சக்தி அப்படின்றது ஒரு பக்கம் நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்தெந்த விஷயங்களை சேமிக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேவையில்லாத இடத்துல அதாவது ரூம்லன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு வீட்டில் 4 ரூம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு லைட்டு போட்டுக்கிறது, இங்கே ஒரு லைட்டு போட்டுக்கிறது, அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருந்தோம் அப்படின்னா ஏதாவது சமைச்சிட்ருப்போம், அந்த சமையல் வேலையை விட்டுட்டு அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணாமே நம்ம ஹாலுக்கு ஓடியாருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹாலில் டிவி ஓடிட்டுருக்கோம், லைட் எரிஞ்சிட்ருக்கோம், ஃபேன் ஓடிட்டுருக்கோம், அப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு நம்ம வந்து வேறு ரூமுக்கு போயிடுவோம், ஏதோ ஒரு அசால்ட்டாக விட்டுட்டு போகிறது தான். ஆனால் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கரண்ட்டும் வந்து வேஸ்ட்டாக போகுது. இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடாமல் நம்ம ஒருத்தர் செய்யக்கூடிய தப்பு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கான தலைப்பில் நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக வந்து பேசுனாங்க. இந்த மாதிரி டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து பேச போகிறாங்க. அடுத்ததாக உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாங்க. அடுத்ததாக பாட்டு வந்துட்டே இருக்குது, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நான் பேசிகிட்டு இருக்கேன் பத்மாவதி. இறுதியாக வந்து எதிர்கால இந்தியாவுக்கு அவசியமாக இருக்கிறது எரிபொருள் சிக்கனமாக மாற்று எரிசக்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டே இருந்தோம். நிறைய நேயர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு மாற்று எரிசக்தி தேவையாக தாங்க இருக்குது. நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவை அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அதனால் மாற்று எரிசக்தி அப்படின்றது கண்டிப்பா தேவையா இருக்கு. இப்ப எதிர்கால இந்தியாவுக்கு எரிபொருள் சிக்கனம் ரொம்பவே அவசியங்க. இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவையில 80% அதிகமான இறக்குமதியை சார்ந்தே இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய அந்நிய செலாவணி இழப்பை குறைக்கிறதுக்கு பெட்ரோல் டீசலை பயன்படுத்துறத குறைக்கிறதும் மாற்று எரிசக்தியை மாத்துறதும் நாட்டோட பொருளாதார பாதுகாப்புக்கு ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட நம்ம பகிர்ந்துக்கலாங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நான் பேச போகிறேன். உங்கள் பத்மாவதி. டாடா பாய் பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இன்றைக்கி ஃபுல்லாக எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது மென்டல் ஹெல்த்

0: கருத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய மனநலன் தான். மனநலன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே ஹாப்பியாக இருக்கிறது தான் மனநலன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது ரொம்ப கண்டினியூ ஆகும்போது அது வந்து ஒரு டிப்ரெஷனாக வந்து மாறிடுங்க. அதுக்கப்புறம் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்றைக்கி இந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் வந்து சொல்லலாம். குறிப்பாக குழந்தைங்களுக்கு கூட இந்த மன அழுத்தம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்ற வார்த்தை கூட குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது. ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கே மன அழுத்தம் அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்குங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ஏன் இந்த மன அழுத்தம் வந்து வருது, அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். நம்ம கூட சிறப்பு விருந்தினராக யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா மனநல ஆலோசகர் கவிதா மேம் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம்
1: வணக்கம்ப்பா.
0: மேம் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன்.
0: கண்டிப்பாக மேம், உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம். மேம் இன்னைக்கு முதல் கேள்வியா மனநலன் அப்படின்னா என்னங்க மேம்?
1: ஸோ மனநலம் அப்படின்றத நம்ம இன்னும் சரியாக சொல்லணுன்னா மன உறுதி அப்படின்னு கூட சொல்லலாம், மன ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நலன் குறித்து பேசும்போது பொதுவாக வந்து எல்லாரும் உடல் நலத்தை குறித்து ஆரோக்கியத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த உடலுக்குள்ளே ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம மனசுன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம சிந்தனை செயல்பாடுகள், நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோம், நம்ம உணர்ச்சிகள் என்ன, அதை அடிப்படையை வச்சு தான் நம்மளுடைய நடை உடை பாவனை எல்லா செயல்பாடுகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு வகையாக ஒழுக்கமான சமநிலையோடு கையாளுறோமா அப்படின்றது தான் மனநிலை அப்படின்றது உண்டான அடிப்படை கருத்துப்பா.
0: சரிங்க மேம், இன்றைக்கி இந்த மன அழுத்தம் அப்படின்ற பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாங்க மேம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலைத்தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பற்றிய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களிலும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும், திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. தொடர்ந்து இன்றைக்கி வந்து மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சி முழுவதுமாக மன ஆரோக்கியத்தை பற்றி தாங்க பேசிகிட்ருக்குறோம். பொதுவாக இந்த மன ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டால் நிறைய ரீசன்னால் இந்த மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியான தூக்கம் இல்லாதனால, தீய பழக்கங்கள் இருக்கிறதுனால, இதனாலலாம் மன ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படலாங்க. ஆனால் பொதுவாக உணவுகளும் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதாவது மனம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கூட மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம். மேம் மேம் இப்போ சரியான உணவுகள் எடுத்துக்கிறதும் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்காங்க மேம், இல்லை அப்படிலாம் இல்லைங்களா மேம்?
2: உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு. அதாவது ஒரு வாகனத்துக்கு எப்படி வந்து நம்ம பெட்ரோலை போட்டால் தான் அந்த வாகனம் சிறப்பான முறையில் இறங்க முடியும், பெட்ரோல் இல்லாத வாகனம் இயங்கவே முடியாது, அதை ஓட்டவே முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி உடம்புன்றது ஒரு மிஷின் மாதிரி தான். அதில் வந்து ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் அந்த வாயின் வழியாக நீங்கள் கொடுக்கும்பொழுது அந்த உணவு உள்ளே போய் நல்ல விதமான செயல்களை செய்ய தோணும், அப்போ உடம்பு ஆரோக்கியமாகுது. அதே மாதிரி உடம்புக்குள்ளே தாங்க இந்த திங்கிங், இந்த யோசனையெல்லாம் சொல்கிறோம், அதனுடைய வேலை இதெல்லாம் யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா மூளை தானே இல்லைங்களா? மூளைக்கும் அந்த சத்து போகுது. அப்போ மூளையை தான் சிந்திக்கிறது செயல்படுறது எல்லாத்துக்கும் காரணம் மூளை தான். அப்போ மூளையும் இந்த நல்ல உணவை எடுத்துக்கிட்டால் தான் நம்ம நல்ல வகையில் சிந்திக்க முடியும். நிறைய பேர் கேட்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்படிங்க நல்ல மாதிரி இருக்கலாம்னா, சிந்திக்கிற வேலையெல்லாம் என்ன செய்யுது? நம்ம உடம்புல இருக்க மூளை, அதுவும் ஒரு உறுப்பு தானே. அப்போ உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக நம்ம கீரை வகைகள் எடுத்துக்கணும், பச்சை காய்கறிகள் எடுத்துக்கணும், வேக வைத்த காய்கறிகள் உணவுகள் நிறைய எடுத்துக்கணும், சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா உறக்கம், நல்ல உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல உறக்கம் ஒரு மருந்துக்கு சமம், ஒரு உணவுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கண்டிப்பாக மேம், எந்த மாதிரி இந்த உணவு வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தில் மன ஆரோக்கியத்தில் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டீங்க, அதோட தூக்கமும் ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி மன ஆரோக்கியத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில மன ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து நல்ல மனநல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் என்னங்க மேம்?
4: நான் ஒரு பள்ளியில படிக்கிற மாணவன், அவனுடைய வேலை என்ன, காலையில எழுந்திருக்கணும், 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், 5 மணிக்கு ஸ்கூலை விட்டு வரணும். ஆனால் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, யாரோ ஒரு சேரக்கூடாதவங்கள்ட்ட சேர்ந்து அவன் வேற எங்கேயோ ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் போகிறத தவிர்த்து அவன் வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறான், வேற தப்பான ஒரு ஆளோட சேர்றான், ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவனுடைய டெய்லி ரொட்டீன் பாதிக்கப்படுது, அப்போ அவனுக்கு மனநலம் பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்கள். அதாவது பொதுவாக நம்ம சொல்லணுன்னா எந்தெந்த கெட்ட செயல்கள்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதோ, நமக்கு வந்து ஒரு நன்மை தராமல் தீமையை தருதோ, உடல் நலத்தை பாதிக்குதோ, அதே மாதிரி நமக்கு வந்து அந்த டைமில் வந்து சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இல்லை வேறு ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கம், ஈவன் நம்ம மொபைல் அடிக்ஷன் கூட சொல்லலாம். மொபைலில் வந்து தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை தேவையான விஷயத்தையும் கூட ஓவராக நம்ம யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு பயன் தராத விஷயங்கள் அனைத்து எதையாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது உடல் நலத்தையும் மனநலத்தையும், மெயினாக மனநலத்தை பாதிக்குது.
3: கண்டிப்பாங்க மேம். கேட்டுட்ருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். அதாவது பொதுவாக இப்போ யங்ஸ்டர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தாலே தெரியும் எந்த விஷயம் வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது, எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய நேரத்தை வந்து விரயம் பண்ணிக்குது, எது பாதிப்பு கொடுக்குது அப்படின்றது வந்து தெரியும். இப்போ அந்த விஷயங்களை அவங்க தவிர்த்தாங்கனாலே வந்து மன ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து மன ஆரோக்கியம் பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787707. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கி குறிப்பாக மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு விருந்தினராக மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம், பொதுவாக ஒருத்தர் வந்து உடல்நல பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க. ஆனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது, டென்ஷன் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா, அவரை வெளியில் பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா மேம்? அதாவது ஒருத்தர் நல்ல மனநிலையோடு இருக்கிறாரு, இல்லை ஒருத்தருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது, டென்ஷன் இருக்குது, சரியான மனநலனோடு அவர் வந்து இல்லை அப்படின்னா வெளியில் பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா மேம்?
7: சில பேர் வந்து சோர்வாக அமைஞ்சிருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிரிஸ்காக ஒரு உற்சாகமாக உட்காந்துருப்பாங்க. அதாவது அவங்க பாடத்தை கவனிக்கிற மனநிலையோடு உட்காந்துருப்பாங்க. அப்போ பாடத்தை கவனிக்கிற மனநிலையோடு உட்காந்துருக்கவங்கள நான் மனநலம் மிக்கவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேர் சோர்வாகவும் ரொம்ப டயர்டாகவும் அப்படி இருக்கவங்கள பார்த்திங்கன்னா மனநலம் சற்று குறைவாக இருக்கவங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ மனநலம் நல்லா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமாகடும், ஒரு சுறுசுறுப்போடணும், ஒரு தன்னம்பிக்கையுடனும், எதையும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. எப்போதும் ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்கக்கிட்ட, ஒரு தூய்மை இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். இதெல்லாம் சற்று குறைவாக இருக்குது, இல்லை இல்லவே இல்லைன்னா அந்த நபர்கள்லாம் மனநலம் சற்று குறைவாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய பாடம், அதனால் நம்ம ஒரு சில வார்த்தைகளில் நம்ம இதை சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு பர்சனையும் நம்ம இதை வந்து சைக்கலாஜி உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்குது, மற்றவங்கள்ட்ட பழகிற திறன் எப்படி இருக்குது, ஒருத்தவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது, ஒருத்தவங்களுடைய பேச்சு திறமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அவங்களுடைய வேலை செய்யும் திறன் எப்படி இருக்குது, அவங்களுடைய கல்வியில் எப்படி சிறந்து விளங்குறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது.
6: கண்டிப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவர் வந்து மன ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, இல்லை ஒரு குழப்பமாக இருக்கிறாங்க, டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. உற்சாகமாக இருந்தால் ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறாங்க எடுத்துக்கலாம், இல்லாட்டி உற்சாகமாக இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு மனநல பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சில வச்சு மட்டும் கணக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மளோட மன ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். நம்ம கூட சிறப்பு விருந்தினர் இணைஞ்சு அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது எப்படி இந்த மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, எப்படி அதை மேம்படுத்தலாம், அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மன ஆரோக்கியம் ரொம்ப நலமாக இருக்கிறதுக்கு மேம்படுறதுக்கு நாம் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், குறிப்பாக எந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம டென்ஷன் ஆகிறோம், டிப்ரெஷன் ஆகிறோம், அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. பொதுவாகவே எந்த விஷயமும் நமக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணால் மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ட்ராவல் பண்ணாமல் யார்கிட்டையாவது நம்ம வந்து சும்மா நார்மலாக ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக பேசிட்டா நமக்கு வந்து சண்டை வரும், டென்ஷன் ஆகும் தெரியும். இப்போ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ட்ராவல் பண்ணுறத பேசாமல் எப்படியாவது வந்து அவங்கள உறவினர்களோ நண்பர்களோ அவங்கள பார்த்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணால் நமக்கு பிடிக்காதோ அதையே நம்ம வந்து ஒரு பேசி நம்ம வந்து ஒரு வருத்தத்துக்குள்ளார வந்து போவாங்க. இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே, ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கட்டும், அதாவது ஒரு போதை பழக்கமாக இருக்கட்டும், அது பண்ணால் எந்த அளவுக்கு அதுக்கப்புறமா நமக்கு வந்து மனநலம் பாதிக்கப்படும், நம்மளே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளார கூட வந்து போயிடும் இல்லைங்களா, ஐயோ திரும்பவும் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் போகும்போது அதுக்கப்புறமா நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அதெல்லாம் பண்ணால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கூட நம்ம வந்து அந்த ஒரு விஷயங்களே வந்து பண்ணுவோம். இதுக்கு காரணம் வந்து அடிக்ஷன் கூட வந்து சொல்லலாங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகணும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கலாம், உடற்பயிற்சி பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இப்படி பிடிச்ச விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டு நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம் இல்லைங்களா, அதிலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும். வெளியே வர்றது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா பிடிச்ச விஷயங்களை ரொம்ப அதிகமாக்கிட்டே போனோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பிடிக்காத விஷயங்கள் ரொம்ப கம்மியாகிட்டே வரும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து வெளியே வந்துட முடியுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய என்றும் நலமுடன் நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாய் பாய் நேர்களே.
2: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ், இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

நீந்தி போற நீந்தி போற மேல என்ன சொன்ன எல்லாருமே கோல ஷீட்டானு தானே ஏல ஹிட் பண்ணனாலும் தானே வந்த

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. யோசனையா இருக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம முன்னாடி கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தில தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு ட்ரிக். இப்போ நம்ம மொபைலில் இப்போ வர மொபைல் எல்லாத்தையுமே நீங்கள் பவர் பட்டன் இருக்குல்ல, சைடில் லாக் பண்ணி ஆன் பண்ணுற அந்த பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே ஜெமினி வந்து நிற்பாப்ல. நாம் வந்து பவர் பட்டன் அழுத்தினா நமக்கு ஜெமினி வராமல் நமக்கு வந்து எப்பயுமே வந்து பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த மெனு தானே வரணும். ஏன் வந்து ஜெமினி வந்து நிற்கிறாருன்னா, இப்போ டீஃபால்ட்டாக எல்லா மொபைல்லையுமே இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அது எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன், நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் அது வாக்கறையாங்க கூட. இந்த பவர் மெனுவை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து அப்படியே இது பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள் பவர் மெனு அப்படின்னு. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், அதை தொட்டு உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறப்ப அதை தொட்டு உள்ளே போனாலே உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும், டிஜிட்டல் அசிஸ்டன்ட் பவர் மெனு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து நீங்கள் பவர் மெனு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எப்போலாம் உங்கள் பவர் பட்டனை நீங்கள் நல்லா அழுத்தி பிடிக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வருமே தவிர உங்களுக்கு ஜெமினி வராது. இதை வந்து டீஃபால்ட்டாகவே இப்போ புது மொபைல் எல்லா மொபைலையுமே இந்த ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்ஷன் வேணாம், எனக்கு இந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட் கூகுள் ஜெமினிலாம் வரக்கூடாது, எனக்கு பவர் மெனு தான் வரணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலைத்தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஜ் ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம்

0: என்ன
1: மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படின்னு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா OnePlus Nord CE6 அப்படிங்கிறது அதோட பேர். ஒன் ப்ளஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நாட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய CE6 அப்படிங்கிற மாடல் தான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ சீரீஸில் இருக்கிற மாதிரியே டிசைனில் ஒரு செமையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து டியூவல் கேமரா செட்டப் வருது, பின்னாடி பெரிய டிஸ்பிளே அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பஞ்ச் ஹோல் டைப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மொபைலில் என்னென்ன இன்னும் மேலே சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படிங்கிறத தாண்டி இந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். Snapdragon 7H Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.78 இன்ச்சுக்கு ஒரு பெரிய அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு செல்ஃபி கேமரா முன்னாடி வந்துடுது. முன்னாடி இருக்க செல்ஃபி கேமரா 32 MP இருக்குது, ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, HD வீடியோ எடுத்துக்கலாம், 30 FPS ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பின்னாடி இருக்க டுவெல் கேம் செட்டப்பில் மெயின் கேமராவை 50 MP கொடுத்துருக்காங்க. 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. 2 MP இன்னொரு சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் லைட் இருக்குது, ஃபுல் HD ரெக்கார்டிங் வீடியோ எடுத்துக்க முடியும், 30-60 FPS உங்களால் எடுத்துக்க முடியும். இதை தாண்டி இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மொபைலோட பேட்டரி தான். 8000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூடயே உங்களுக்கு 80W குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டைப் சியை யூஸ் பண்ணி உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். டுவெல் சிம்மு 5G சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 128GB 256GB 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட இந்த மொபைல் வருது. இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்கினோன்னா 33,999 இருக்குது. இதே 256GB வாங்கினோன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். இது தற்போதைய விலை, நீங்கள் பார்க்குறப்ப விலை ஏறி இருக்கலாம் இல்லை இறங்கி இருக்கலாம். ஒரு 30,000-35,000 ஒரு நல்ல டீசெண்டான மொபைல் வாங்கினோன்னா இந்த மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பெயர் OnePlus நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய Nord CE6 அப்படிங்கிறது தான் அதோட பேர். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான 2 பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை. பாரு,
2: எதடா கவனிக்கல?
1: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு?
2: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
1: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
2: ஹே, சூப்பர்ரா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
1: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
3: ப்ரோ, நீங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறவங்ககிட்ட பேசிட்டு நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கேட்கலாம் மக்களை டெக் குரு நிகழ்ச்சியில. இது வாக்கறேன் கூட இதை பத்தி நிறைய கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து இது வாக்கறவங்ககிட்ட சொல்றதுக்காக ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் வச்சிருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க அருமையான ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. நம்ம சோனா எஃப்எம்ல எக்கச்சக்கமான டேலண்டட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்கிற இந்த பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மக்களே, எதுக்காக நான் கருத்துக்களை அனுப்பணும் இது வாக்கர் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத நான் முடிவு பண்ணுவேன். அதனால உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்க கருத்துக்களை பதிவிட்டு நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து டெக் குரு நிகழ்ச்சியில உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருந்தா சொன்னல, அது என்ன அப்படிங்கறத கேட்டலாம். இன்னைக்கு இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் பவுண்டர் தீபிகா ஜெயசேகரன் தான் இருக்காங்க. அவங்க வந்து சிஇஓ மற்றும் பவுண்டர் இல்லாம சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டராகவும் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்ல போறாங்க. அது என்னென்ன அப்படிங்கறது கேட்டலாமா? வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ என்னன்னா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சே நம்ம பல அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அது மூலியமாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப மேம்

0: அது போக உங்களோட கார்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது, ஏன்னா நெட் பேங்கிங் மூலமாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு வேளை அது ஹேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்து அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபைல கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம் .gov.in கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும், 1930 நம்ம சொல்லணும். எதுக்காகனா இந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்துட்டு சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது என்னோட அக்கௌண்ட்ல அப்படிங்கறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி மேம், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேம். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாக்கிறேன் கூட. இன்னைக்கு நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில் தீபிகா ஜெயசேகரன், அதாவது வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் தீபிகா ஜெயசேகரன் மேம் தான் இணைஞ்சிருந்தாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கவனமாக கேட்டுக்கோங்க மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து அடுத்து டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சமையான ட்ரிக் தான் வச்சுருக்கேன். அது என்னங்க அதை சொல்கிறேன், நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இப்போ பேட்டரி அப்படிங்கிறது நம்ம என்ன தான் சார்ஜ் பண்ணாலும் சீக்கிரமாக குறைஞ்சிட்டே இருக்கு, அடிக்கடிக்கு கம்மியாகிட்டே இருக்கு. இதனால் நான் ரிப்பீட்டடாக வந்து சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் நீங்கள் உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பேக்ரவுண்டில் ப்ளூடூத் இன்டர்நெட்டு, லொக்கேஷன், வைஃபை இதெல்லாம் ஆன் ஆகியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் எக்ஸ்ட்ராவாக செயல்படும், அதனால் பேட்டரி கம்மியாகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ப்ளூடூத் வைஃபைலாம் ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் பின்னாடி ரன் ஆகிட்டே இருக்கும். இதை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃபோனில் லொக்கேஷனுக்குள்ளே போய்க்கோங்க, அங்கே ப்ளூடூத் வைஃபை ஸ்கேனிங்னு எதாவது ஆனில் இருந்தால் அதை உடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது எதுக்காகனா, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வைஃபை அவைலபிளாக இருக்குது இல்லை ப்ளூடூத் ஆன் ஆகியிருக்கு அப்படின்னா டக்குன்னு உங்கள் டிவைஸும் வந்து அந்த ப்ளூடூத்தை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள். இதை தாண்டி உங்கள் மொபைலில் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் எப்பயுமே லைட் மோடு அப்படிங்கிற ஒரு மோடை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டார்க் மோடாக மாற்றுங்க. டார்க் மோடாக மாற்றுறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் ஃபோனோட சார்ஜிங் சீக்கிரமாக குறையிறது கம்மியாகி அடிக்கடிக்கு நீங்கள் சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா லைட் மோடில் அதிகமான வெளிச்சம் இருக்கிறதுனால, லைட் எமிஷன் இருக்கிறதுனால ஃபோன் பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணும், அதனால் சீக்கிரமாக சார்ஜ் குறையும். இது இல்லாமல் கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மொபைலில் தேவையில்லாத ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணுறப்ப அந்த ஆப்லாம் வந்து யூஸ் ஆகிறது, பேக்ரவுண்டில் யூஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட பேட்டரி சீக்கிரமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே நீங்கள் அடிக்கடிக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணலைனாலும் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தேவையில்லாத நேரத்தில், யூஸ் பண்ணாத சமயத்தில் அந்த இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதனாலையும் உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரமாக குறையிறத தவிர்க்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்டேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

இப்போ நமக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது. குறிப்பாக அதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மொபைலை வச்சு டைம் பாஸ்லாம் வந்து பண்ணலாம். சோறு தண்ணி இல்லாமல் கூட நாலு நாள் இருந்துருவாங்க, ஆனால் மொபைல் ஃபோன் இல்லாமல் நாலு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் இல்லாத டைமில் நீங்கள் எப்படி எப்படிலாம் டைம் பாஸ் பண்ணீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஏன் வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-70-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வாரத்தோட முதல் நாளான இன்றைக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாகவும் செம்ம வைரலாகவும் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம சேலமில் சங்ககிரியில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த சேலம் சங்ககிரி இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் வடுகப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏரியாவில் ஒரு அம்மன் கோவில் வந்து இருந்திருக்கு. அந்த அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் ரெண்டு அரச மரம், நல்ல பெரிய அரச மரமாக இருந்தது. அந்த அரச மரத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஊர் மக்கள், கோவில் நிர்வாகிகள், அதுக்கப்புறமா சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அரச மரத்தை வெட்டுற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க எல்லாத்தையும் அந்த அரச மரத்தெலாம் வந்து தடுத்து, வெட்டுறதை தடுத்து அந்த அரச மரத்தை வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல பத்திரமா மறுநடவு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பயங்கர பேசு பொருளாக போயிருந்தது. இதை பற்றி அந்த ஊர் மக்கள், கோவில் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அரச மரம் ரொம்ப வருஷமாக இங்கெல்லாம் இருந்ததுங்க, அது வெட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து மனசு வரல, அதனால தான் நாங்கள் மறுநடவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாம் கேட்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சேலம் லெவலில் செம்ம பேசு பொருளாகவும் இருக்குது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அந்த மாதிரி அந்த காலத்தில் மொபைல்லாம் இல்லாத டைமில் நீங்கள் எப்படி எப்படிலாம் டைம் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நான் கேட்குறதுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கால் பண்ணி சொல்லுங்கள், ஜாலியாக பேசலாம். இப்போ ரெண்டு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதா

0: பாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள். எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயச நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேங்க. என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது இப்போ நமக்கு டைம் பாஸ்லாம் பண்ணுறதுக்கு மொபைல்லாம் இருக்கு, நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் மொபைல்லாம் இல்லாதப்போ எப்படிலாம் டைம் பாஸ் பண்ணீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-7070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து ஜாலியாக பேசலாம். அதாவது இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம பேச பொருளாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் கேள்வி போடும் போது எப்படி இருந்தது அப்படின்னா, அண்ணே உங்கள் ஐடியாவோ ஐடியானே வேறு லெவலில் உங்கள் ஐடியா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஒரு 30 வருஷம் இல்லைன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் மறையற தெரியும், எல்லாருக்கும் மறையற தெரியும். நிறைய பேர் பனைமரம் தென்னைமரம்லாம் அசால்ட்டாக ஏறுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு மறையற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி இருக்கிற இந்த ஒரு நிலைமையில் ஒருத்தர் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. தூத்துக்குடியில் சாலைப்புதூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிராமத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பனைமரம் இருந்திருக்கு. அந்த பனைமரத்தை சுற்றி அப்படியே அந்த பனைமரம் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் பாட்டுக்கு அந்த ஸ்டெப்ஸ், அதாவது ஸ்டீல் படிக்கட்டெலாம் சுற்றி சுற்றி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மரத்தை சுற்றி 60,000 ரூபாய் செலவில் அவர் போட்டுட்டு இருந்திருக்கிறாரு போல. இதை பற்றி கேட்டிருக்காங்க, எதுக்கு சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது அந்த வீட்டோட ஓனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பாருங்கள் எனக்கு நொங்குனா ரொம்ப பிடிக்கும், அது ஏறி ஏறி எடுக்கணும், அதனால் எனக்கு நான் ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா நான் ஏறி ஏறி இறக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் சமவேச பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட இன்றைக்கி சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அந்த மாதிரி மொபைல்லாம் இல்லாத அந்த காலத்தில் நீங்கள் எப்படி எப்படிலாம் டைம் பாஸ் பண்ணுவீங்க? அதாவது பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்களா, இல்லைன்னா வந்துட்டு திண்ணையில் தாயெல்லாம் விளாடுவாங்களா, அந்த மாதிரி விளாடுவீங்களா, ஃபேமிலியோடு சேர்ந்து நாடகம்லாம் பார்ப்பீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு சோனா எஃப்எம்மோட 9787-7070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்களாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல மொபைல்லாம் இருக்காது இல்ல, மொபைல் இருக்காத அந்த டைம்ல நீங்க எந்தெந்த விதமான டைம் பாஸ் எல்லாம் பண்ணுவீங்க, நீங்க அந்த நேரத்தை எப்படி செலவழிப்பீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், நான் ஜாதகப்பட்டி ருக்மணி அம்மா பேசுறேன்.
0: ருக்மணி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமி.
0: ஓகே ஓகேங்கம்மா, ஓகே சூப்பர் சூப்பர். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுங்களா?
1: அந்த காலத்துல மொபைல் இல்லாத காலத்துல எப்படி பொழுது போக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க.
0: ஆமா ஆமாங்கம்மா, நீங்க என்ன மாதிரியான பொழுது எல்லாம் போக்குனீங்க அந்த டைம்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க?
1: மொபைல் இல்லாத காலத்துல ரேடியோ இருந்தது, டிவி இருந்தது, எல்லா அவங்க அவங்க அந்த உழைப்புங்கிற உழைப்பாளியா இருந்தாங்க.
0: ஓகே ஓகே.
1: இப்ப நிறைய நிறைய இயந்திரங்கள் வந்து வரல, அவங்க அவங்க கடின உழைப்புல இருந்தாங்க. அந்த காலத்துல எந்த இது இருந்தது, இத்தனை வேலையும் மனிதனாலதான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பொழுதே கிடைக்காது, உழைப்பு இப்படியேதான் இருந்தாங்க. அதே போல டிரான்சிஸ்டர் இருந்தது, ரேடியோ இருந்தது, டிவி இருந்தது. டிவில கூட சும்மா தான் பொழுத போக முடியும், வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும். ஆனா ரேடியோ இருந்தா போதும், பாட்டு கேட்டு வீட்டு வேலையெல்லாம் ஆகும். அதே போல எத்தனை வேலை இருந்தாலும் வீட்டு வேலை அத்தனை ஆகும். டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒரு வேலையும் ஆகாது, அப்படி அந்த மாதிரி இருந்தது. ஆனா அப்ப நான் டெய்லரிங் டெய்லரா இருந்ததுனால நான் டிரான்சிஸ்டர் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு துணைகளை தைச்சிட்டு இருப்பேன். என்ன வெளியில எல்லாம் வாங்கிட்டு மாட்டேன், அப்பதான் கத்துக்கிட்டு இருந்ததுனால நானே என்னோட துணிகள்லாம் எங்க வீட்டு துணிகள்லாம் நானே தைச்சிருவேன். அந்த மாதிரி இருந்தது. அதனால பொழுது நல்லாதான் போச்சு. இப்பதான் வேலை ஆக மாட்டேங்குது செல்லு வந்ததுக்கு அப்புறம். என்ன பேச, ஆமா செல்லுல என்ன பேசுவாங்களா, யார் பேசுவாங்களா, என்ன சொந்த பந்தம், அப்பதான் எங்க இருந்த சொந்தமெல்லாம் வரும். மணிக்கணக்குல பேசிட்டு இருக்கிறோம். மணிக்கணக்குல பேசிட்டு இருக்கலாம். அதனால வந்து அந்த காலத்திலயும் மனிதர்களுக்கு உழைப்பு இருந்தது, சொந்த வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சும்மா செல்லு பாக்குற வேலையா தான் இருக்குது, டிவியும் ஓடும் செல்லும் ஓடுது, ரெண்டுல ஏதோ ஒண்ணு பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாத்தான் ஒன்னா பண்றாங்க. ரெண்டுமே
0: ஓடி ரொம்ப சூப்பரா சொல்லிருந்தீங்கப்பா.
1: ஆமா, அதனால நல்ல உழைப்பு இருந்தது, நல்ல மனிதங்க சொந்த பந்தங்கள்ட்ட எல்லாம் பேசுறது போயிருந்தது, நல்ல உடற்பயிற்சி மாதிரி விளையாட்டுக இருந்தது. இப்ப அத்தனையும் போயிருச்சு.
0: ஆமா ஆமா,
1: வந்ததுனால
0: அதனால
1: உடற்பயிற்சி இருந்தது. பார்த்து இல்ல பாருங்க, யோகாவுக்கும் பார்க்க முடியாது, கேட்கவும் முடியாது. அதனால பழங்காலத்துல எல்லாம் நல்லா நோய் நொடி இன்றி வாழ்ந்தார்கள்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்போ அதே மறந்து போயிடுச்சு.
0: முன்னாடிலாம் வந்துட்டு சொந்த பந்தங்களோட பேசி இது பண்ணிட்டு இருந்தோம்.
1: ஆமா,
0: ஓகே ஓகே ஓகே.
1: அப்ப வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல கூட செடியில இருந்து பூவை பறிச்சு மொக்கு பறிச்சுட்டு வந்து பூ கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த காலமும் போயிருச்சல்ல. லேடிஸுங்களுக்கு நிறைய மொபைல் பாக்குற வேலைதான் இப்ப வந்துருச்சு.
0: ஓகே ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா கால் பண்ணி அவ்வளவு சூப்பரா வந்து சொல்லியிருந்தீங்க.
1: சொந்த பந்தமெல்லாம் பேசுறப்ப இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ உறவினர்கள் வரவெல்லாம் குறைஞ்சு போச்சு.
0: ஓகே விடுங்க விடுங்க, திரும்பி நாம அதெல்லாம் வந்து இது சரி பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்கம்மா கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: சரி பண்ணிக்கலாம். சரி சாமி,
0: ரொம்ப நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: தாதகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி மொபைல் இல்லாத காலத்தில் நாங்கள் பெருசாக அதிகமாக ரேடியோ தான் கேட்போம். ரேடியோ கேட்குறது அவ்வளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டிவிலாம் பார்ப்போம். உறவினர்களோட நாங்கள் நேரில் போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்ததுலேருந்து பெருசாக எந்த வேலையும் வந்து ஓட மாட்டேங்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ருக்மணி அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் சொன்னுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அதாவது முன்னாடி மொபைல் இல்லாத டைமில் நீங்கள் எப்படி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கான பொழுதுபோக்கு என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் இப்போது ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை. பாரு,
2: எதடா கவனிக்கல?
1: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு?
2: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
1: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
2: ஏய், சூப்பர்ரா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
1: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
3: ப்ரோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா, போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
0: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது இப்போது நமக்கு பொழுதுபோக்குலாம் போகிறதுக்கு, டைம் பாஸ் ஆகிறதுக்கு மொபைலு, டிவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் மொபைல் இல்லாத டைமில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி டைம் பாஸ் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பொழுதுபோக்கு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குனு ஃபோன் ஆகிடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கால் பண்ணுங்கள், நம்ம அப்படியே ஜாலியாக பேசலாம். இப்போது 12 இருக்குது அப்படின்னா, எனக்கு மாதத்துல அந்த 12 ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தாங்க. ஏன் அப்படின்னா, ஆடி மாதத்தில் ஆஃபர்லாம் அதிரடியாக போடுவாங்க. ஒரு 6 அன்லிமிட்டடாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அப்படி தான் நானும் வந்து இருக்கிறேன். ஆடி மாதம்னால வந்துட்டு ஆஃபரில் அப்படியே அளவே இல்லாமல் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் கோவில் பண்டிகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவே சும்மா களை கட்டும். ஆனால் ஆடி மாதத்தில் இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் ஃபேமஸாக தான் வந்துருக்கு. அதுக்கான வேலைகளும் இப்போ மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இப்போ ஆடி மாதம் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா கோவில்களையும் வந்து பண்டிகை அதிகமாக வந்திருக்கும், எல்லாருக்கும் வந்து தெரியும். இதனில நம்ம சேலம் சுற்றுவட்டாரங்கள் பகுதியெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு இந்த மண் பாண்டங்கள் செய்கிறதுக்கான அந்த வேலைகளை இப்போது ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த கோவிலுக்கு அந்த அக்னிச்சய தீச்சட்டிலாம் எடுப்பாங்கள, அதுக்கான மண் பாண்டங்கள். அது மட்டும் இல்லாமல் பண்டிகையை முன்னிட்டு ஸ்பெஷலான மண் பாண்டங்கள்லாம் செய்வாங்கள்ல, ஸோ அந்த வேலைகளை பண்ணுறதுக்கு இப்போது ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டாங்க நம்ம சேலம் சுற்றுவட்டார பகுதியில். ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்துட்டு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த காலத்தில் மொபைலே இல்லாதப்போ நீங்கள் எந்த எப்படிலாம் டைம் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
2: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மொபைல் இல்லாத டைம்ல நீங்க எப்படி எப்படிலாம் டைம் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ யார் அவங்க, அவங்க என்னென்ன விஷயங்களா சொல்ல போறாங்க அப்படின்றத நாம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
8: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இருப்பவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்க அன்பு குருகுரு அவர்களே.
7: கலைச்செல்வி அக்கா, வணக்கமே. சூப்பரா இருக்கு, எப்படி இருக்கீங்க?
8: இனிமையான மாலை வணக்கம் உங்களுக்கு.
7: இனிமையான மாலை வணக்கம் அக்கா. நன்றி. சூப்பர் சூப்பர். இந்த காலத்துல எப்படின்னு தெரியல.
8: நீங்க அதனால நான் எனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல வந்து இதுவும் ஒண்ணு.
7: ஓகே ஓகே.
8: ஏன்னா அதிக நேரம் நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம உடல் மனசு எல்லாமே கெட்டு போயிடும்.
7: ஓகே ஓகே.
8: உடல் மனசு கெட்டு போறதுனால நமக்கு நோய் நிறைய வந்து மூளைய பாதிக்குது. அந்த மின்காந்த அலைகள் வந்து நம்ம மூளைய பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நேரம் நம்ம கைபேசிலேயே இருந்தோம்னா அந்த மின்காந்த அலைகள் வந்து நம்ம மூளைய திருமூலை எல்லாம் பாதிக்குதுன்னு சொல்றாங்க.
7: ஓகே ஓகேங்க. அதனால நீங்க வந்து
8: இதனால ஞாபக மறதி இதெல்லாம் கண்டிப்பா வரும். கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அப்புறம் அப்படியே அதிகமா ஞாபக மறதி வந்துடும். எந்த பேர்ல எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்னு தேடுவோம் நம்ம. அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதனால பல விளைவுகள், மோசமான விளைவுகள் இருக்குன்னு சொல்றாங்க.
7: ஓ, அதனால நீங்க வந்து மொபைல் போன்
8: பெருசா எடுத்து நான் வந்து அதிகமா பயன்படுத்த மாட்டேன். நம்ம வானொலிக்கு மட்டும் பயன்படுத்துவேன்.
7: சூப்பர் சூப்பர்ங்கா.
8: அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூப்பிட்டாலுமே கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உங்களை அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு வச்சிருவேன். ஏன்னா அதிக நேரம் நம்ம போயிட்டு பேசிட்டு கூடாது.
7: ஓகே ஓகே.
8: அதுவும் முக்கியமா என்னன்றாங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் கைபேசிய பயன்படுத்தணும் சொல்றாங்க மருத்துவர்கள்லாம்.
7: ஆமா ஆமா.
8: அதுக்கு மேல பயன்படுத்த கூடாது, பயன்படுத்தினா ரொம்ப மோசமான விளைவுகள் அது ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அப்பயுமே எனக்கு பிரச்சனை இல்ல. திருமணம் ஆன பின்னாடி எல்லாம் கூட எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு வீடுகள்லதான் லேண்ட்லைன் இருக்கும். அப்பெல்லாம் ஏதாவது ஒரு அவசரம், ஒரு ஆபத்துனாதான் போயிட்டு அந்த அவங்களை கேட்டு என்ன ஒரு போன் பேசிக்கிறேங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போன் பேசுவோம் நம்ம.
7: ஓகே ஓகே.
8: அப்படி அப்புறம் இந்த கடிதத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். அப்ப எல்லாம் அந்த கைபேசி இல்லாதப்ப கடிதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்.
7: ஆமா ஆமா ஆமா ஆமா.
8: எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் கடிதம் எழுதுறது, கடிதம் படிக்கிறது, கடிதம் போடுறது, இன்னுமே போயிட்டு இருக்குது.
7: சூப்பர் சூப்பர். இன்னமும் கடிதம் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா?
8: இன்னமும் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு கூட 11 கடிதம் நான் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வந்தேன்.
7: சூப்பர் சூப்பர். இங்க கேக்கவே அவ்வளவு இனிமே இருக்கு.
8: நேத்திக்கு காலையில 10 to 11 சமையான நாட்டுவோம். நான் கேட்டேன், அதை நான் வரவே இருக்கிறேன். அந்த ஒரு மாணவர் வந்து, கல்லூரி மாணவர் வந்து கைபேசியிலேயே செலவிட்டு அவரோட அட்டம்பிடி நிறைய வைக்கிறாரு.
7: ஓகே, ஆமா ஆமா.
8: அதை வந்து அப்புறம் கடைசியில அவங்க அம்மாவுக்கும், அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு, ஆசிரியர் வருத்தப்பட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டு, அப்புறமா அவர் திருந்துறாரு. அந்த மாதிரி ஒரு இதுல கைபேசி கொண்டு போய் விட்டுருவோம் நம்மள.
7: ஆமா ஆமா ஆமாங்கா.
8: அது நேத்துக்கு எனக்கு அந்த நாடகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
7: நன்றி நன்றிங்கா, ரொம்ப நன்றி.
8: நாடகத்தில் நடித்த அனைவருக்கும் என்னோட பாராட்டுகள், உங்களுக்கும் பாராட்டுகள்.
7: நன்றி நன்றிங்கா. என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா மொபைல் இல்லாத டைம்ல நான் என்ன எப்படி எல்லாம் டைம் பாஸ் பண்ண, எனக்கு லெட்டர் எழுத பிடிக்கும், நான் லெட்டர்லாம் இன்னமும் எழுதுன அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கவே அவ்வளோ இனிமையா இருந்ததுங்க. ஸோ நம்ம கலைச்செல்வி அக்கா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: கொரோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மொபைலே இல்லாத டைமில் நீங்கள் எப்படி எப்படிலாம் பொழுதுபோக்கு பண்ணுவீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணி டைம் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கேன். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ யார் அவர், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நாம் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் திருப்பூர் மாவட்ட குறுநிகழ்ச்சியிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா
3: இருக்கிறேண்ணா, நல்லா இருக்கீங்க.
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தெரியுங்களாண்ணா?
3: அதாவது மொபைல் இல்லாத சமயத்துல என்ன செய்வீங்கன்னு
0: கேக்குறீங்க. ஆமா ஆமா,
3: மொபைல் வந்து இப்ப புதுசா வந்ததுங்க. கொஞ்ச காலத்துல ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளதான் மொபைல் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து, நான் வந்து 1970 இருந்து நான் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சூப்பர். 1970 இருந்து
3: நான் வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து முக்கியமா இந்த உலக செய்திகள், நல்ல வந்து தத்துவம் பாடல்கள், சரித்திர பாடல்கள், இதுதான் நான் முக்கியமா கேட்பேன். மற்ற நிலைகளை எல்லாம் கூட சரியா கவனிக்க மாட்டீங்க.
0: சூப்பர்ண்ணா.
3: அவரை பாடும்போது நல்ல தத்துவ பாடல்கள் எல்லாம் பாடும்போது நான் கூடவே பாடி அப்படியே ஏகப்பட்ட பாட்டுகள் எல்லாம் ஞாபகத்துல மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா.
3: ஆமாங்க, அதாவது மொபைல் அப்படின்னா இப்ப வந்ததுதானுங்க. டிவி வந்து டிவி எங்க வீட்டுல இருந்தப்ப நாங்க டிவி எல்லாம் பாக்க மாட்டேங்க வானொலியா. ஏன்னா டிவி பார்த்தேன் அப்படின்னா வேலையை கெட்டு போயிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்துட்டு போகணும். இது வானொலி இருந்ததுன்னா நம்ம வேலையும் நம்ம வாட்டில செய்யலாம்.
0: ஓகே,
3: வானொலி கேக்குறவங்க எல்லாம் கேட்டுக்கலாம்.
0: ஓகே ஓகேண்ணா.
3: செய்தி, நல்ல தத்துவமான பாடல்கள், இதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேங்க.
0: சூப்பர் சூப்பர்ண்ணா.
3: ஆமாங்க,
0: சூப்பர் சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
3: நன்றி
0: நன்றிண்ணா. இப்போது திருப்பூர்லேருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு, அதாவது மொபைல் இல்லாத டைமில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். மொபைல் இல்லாத டைமில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணி டைம் பாஸ் பண்ணிப்பீங்க, உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: Dito Zona FM. சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மொபைல் இல்லாத டைமில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி பொழுதுபோக்கு பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் டைம் பாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் அண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. இப்போ
3: பாத்தீங்கன்னாக்கா, நானு அப்பா அக்கா மூணு பேர் தான். அப்பா கூட்டு போவாரு, வெளியில கூட்டு போனா அந்த மரத்தெல்லாம் காட்டுவாரு. இது யார் வச்ச மரம் தெரியுமா அப்படின்னு. எப்படிப்பா தெரியும், இந்த மரம் வச்சவங்க யாருன்னே தெரியாது. ஆனா காடுகள் எல்லாம் இருக்கு பத்தியா, அதெல்லாம் பறவைகள் வச்ச மரம், இது மனிதன் வச்ச மரம் அப்படின்னாரு. அதுக்கு என்னப்பா அப்படின்னு, நீ எங்க எங்க போய் சுத்துற, செய்யற, காத்தாடி விடுற, கேரம்போர்டு விளையாடுற, எல்லாம் செய்யற, சினிமா பாக்குற, நாளைக்கு இன்னைக்கு நாம எப்படி நிக்கிறோமோ அது மாதிரி உங்களோட நண்பரை கூட்டிட்டு போ. பஸ் ஏறினா 7 பைசா 10 காசு தான் பஸ், இங்கு போனா 15 காசு. நீங்க சாப்பிட்ட விதைகள், கடையில வைக்கிற விதைகளை வாங்கிட்டு போய் உங்களால எங்கெங்க மரம் நட முடியுமோ அந்த மரத்தை நட்டுட்டு வந்துட்டுனாக்கா இந்த விளையாடுற வேலை மிச்சமா இருக்கும். நாளைக்கு வளர்ந்த உடனே அந்த நிழல்ல நிக்கிறப்போ யார் வச்ச மரமோ நம்ம நிக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னு நம்பர்கள் சொல்லி குறைஞ்சது. இது வரைக்கும் நாங்க ஒரு 500 மரம் வச்சிருப்போம், அங்கங்க போறோமோ அங்கங்க வச்சு அது வளர்ந்ததெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சப்பு சந்தோஷப்படுவோம். அந்த காலத்துல போன் இல்லாத நேரத்துல நாங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிருப்போம், நேரத்தை கழிச்சிருக்கோம். அது இன்னைக்கு உபயோகப்படுது எவ்வளவு பேருக்கு இவருடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இப்போ சென்னையில இருந்து தாமோதர் அண்ணா கால் பண்ணி வந்துட்டு, மொபைல் இல்லாத டைம்ல நாங்க மரங்கள் அதிகமாட்டோம், கிட்டத்தட்ட 1000 கணக்கான மரங்கள்லாம் நட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. நிஜமாலுமே கேக்க அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் இல்லாத டைம்ல அவங்க வந்துட்டு இதுதான் அவர் வந்து வேலையாவே எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு, அவர் அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்போ நம்ம தாமோதர் அண்ணா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் இடங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. மொபைல் இல்லாமல் இருந்த அந்த டைமில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் டைம் பாஸ்க்கு பண்ணீங்க, உங்களோட டைம் பாஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் இல்லாத டைமில், மொபைல் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் எப்படி எப்படிலாம் டைம் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்ற பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் எல்லாரும் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அது கேள்விப்பட்ட போது எனக்குள்ள எப்படி தோணுச்சு அப்படின்னா, எங்க டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ நடந்ததை என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் ப அழைச்சிட்டு வருவாங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. ஒரு சிலர்லாம் செம்ம கிராண்டாக வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வீட்டில் செம்ம கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனை வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் மணப்பெண் வந்து நான் போய் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்ட்ரெஸ்டடாக திருவிழா மாதிரி இருக்கும்ல கல்யாணம்லாம், நமக்கே வந்து தெரியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மணப்பெண் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் போய் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி டான்ஸ் ஆட போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளை இருக்கிறாருல, அவர் வந்துட்டு என்ன நீங்கள் இப்படிலாம் வந்து டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தி கண்டிச்சிருக்கிறார். இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பா இருக்கிறாருல, அவர் அந்த விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. நீங்கள் என்ன மாப்பிள்ள, என்னோட பொண்ணோட சுதந்திரத்தை இப்பவே நீங்கள் பறிக்க பார்க்குறீங்களா? என் பொண்ணு டான்ஸு தான் ஆடணும்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எதுக்கு வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாருங்க. என்னங்க இது, அப்பா ரொம்ப கோபக்காரராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அப்படியே வந்து பேசலாம் உங்களோட கருத்துக்களையும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, மொபைல் இல்லாத அந்த காலகட்டத்தில், மொபைல் இல்லாத டைமில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் டைம் பாஸ்க்காக பண்ணுவீங்க, உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. லாஸ்ட் டைமே நிறைய பேர்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் தொடர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நான் இத்தனை நாளா அதை கவனிக்கவே இல்லை. பாரு,
2: எதடா கவனிக்கல?
1: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு?
2: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
1: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
2: ஏய், சூப்பர்டா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
1: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
3: ப்ரோ, நீங்க படுத்து நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர்கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை

0: சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
1: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஆந்திராவில் ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணு வந்து டான்ஸ் ஆடினதை தடுத்ததுக்காக பொண்ணோட அப்பா கல்யாணத்தை நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட கலைச்செல்வி அக்கா கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருக்கலாம், இந்த ஒரு டைம் மட்டும் டான்ஸ் ஆடிக்கோ, அடுத்த டைம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். அனேவசியமாக பாருங்கள், கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே கேட்க ஒரு மாதிரி வந்திருந்தது. உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களாக வந்து பேசணும், நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் பேசணும். இதெல்லாம் தாண்டி நம்ம நேர்களும் அவங்களோட கருத்துக்களை நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு, யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சங்ககிரி பேஜ்க்கான அட்மின் பிரதர் நம்ம சதீஷ் பிரதர் தான் நம்மளோட இன்னைக்கு அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போது சங்ககிரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய விஷயங்கள்லாம் ஃபேமஸாக இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக உங்களுக்கு எந்த இடம் சங்ககிரியில் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எந்த இடத்த அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க பிரதர்?
4: எனக்கு ரொம்ப பிடிச்சி படிச்சுன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குற பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளரி பழம் இருக்கிற அந்த ஒரு மூமெண்ட் தான் எனக்கு இன்னமும். சின்ன வயசில் நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்துட்டா அந்த வெள்ளரி பெண்டிங்கிற சவுண்டு கேட்டாவே நம்ம சங்ககிரி வந்துட்டோம். அந்த எப்ப போனாமே ரோட்ல போனாவே எனக்கு அந்த வெள்ளரி பழம் விக்கிறீங்களை பார்த்தனுமே எனக்கு சந்தோஷமா இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர் பிரதர். இப்போ உங்களோட அந்த நினைவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்களே, இதெல்லாம் தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சங்ககிரியில ரொம்ப ஃபேமஸா இருக்கு, மக்கள்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன இடத்துக்கு வந்து
4: பார்க்கலாம்? ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாரி ஃபேமஸ் இங்க, நம்ம ஆசியாலே இரண்டாவது பெட்ரோல் பங்க் நம்ம உள்ளதா இருக்கு.
3: ஆமா பிரதர், நானுமே பார்த்துருக்கேன் அவ்வளவு பெரிய பெட்ரோல் பங்க் அந்த லாரி அசோசியேஷன் பெட்ரோல் பங்க் கிட்ட இருக்குமே.
4: ஆமா, அதுக்கப்புறம் நம்ம சங்ககிரி மலைக்கோட்டை இருக்கு, தீரன் சின்னமலை நினைவோட இருக்கு, அதுக்கப்புறம் உருக்காமலை இருக்கு, நம்ம சங்ககிரி மலைக்கு மேல வரதராஜ பெருமாள் இருக்காரு, நிறைய இருக்கு. ப்ரோ நான் வந்து ஒவ்வொன்றும் இப்போதான் வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், எல்லாத்தையுமே வீடியோவில் கொண்டு வந்து காட்டலாம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், நீங்க சொல்ல சொல்ல வந்துட்டு இந்த இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே பயங்கர கியூரியாசிட்டி இருக்கு. நீங்க கூடிய சீக்கிரமே வீடியோஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு நாங்க இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சதீஷ் பிரதர், நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படா எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசினோம். இப்போ நம்ம கூட யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சதீஷ் பிரதர் தாங்க இவர் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் சங்ககிரி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சதீஷ் பிரதர், நீங்க தொடர்ந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே அழகா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க லாஸ்டா கூட இந்த இடத்துக்கு எல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி என்ன நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தீங்களா? கண்டிப்பா கூடி சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நாங்க இங்க பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்.
0: கண்டிப்பா பிரதர், நாங்க எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். அதே மாதிரி இப்போ சோசியல் மீடியா அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு?
1: சோசியல் மீடியா எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் வந்து இத புடிச்சு வரல, ஆனா வந்து எங்க கோயில் மட்டுமே நான் போட்டுட்டு இருந்தனால அவங்க மத்தவங்களுக்கும் எங்க ஊர்லாம் யாரோ எடுத்து தர மாட்டாங்களா அப்படின்னு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்தாருன்னா நம்ம ஊரே எடுத்து போடுவாரு, நம்ம கோயில எல்லாருமே பாப்பாங்களே, வெளியே எல்லாரும் பாப்பாங்களே, அந்த ஒரு இதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுல நான் வந்து பண்றது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவங்களை நான் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நாங்க வந்து சங்கிரி மக்கள் எல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப அவங்களுக்கு என்ன உதவியோ தேவைப்பட்டது நாங்க வந்து எங்களோட சோசியல் மீடியா பவர் மூலியமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: ஓகே ஓகே பிரதர், இப்போ சங்ககிரி மக்களுக்கு ஏதாவது ஒரு நீட் இருக்கு இல்லைன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம சதீஷ் பிரதர் வந்துட்டு அங்க போய் வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி போடுவாரு. அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அவரோட பேஜ் மூலியமா வெளியே கொண்டு வருவாரு. அதை வந்து நிறைய பேர் பாக்குறாங்களே, அது மூலமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பவர்ல இருக்குங்க என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு சோசியல் மீடியாவில் ஐடென்டிஃபை பண்ணி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர்ல ஏதாவது ஒரு வந்து விஷயம் தேவைப்படுது இல்லைன்னா இந்த இடத்துல இந்த நீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் போய் நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட்லாம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம ரெகுலராக பார்க்கவும் வந்து முடியுது. ஸோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இப்போ செம பூமில் செம பவராக வந்து போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான க்ரோத் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது மொபைலே இல்லாத இருக்கிற காலகட்டத்தில் உங்களோட டைம் பாஸ் என்ன, உங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு நம்ம கூட நிறைய நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணி மொபைல் இல்லாத டைமில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்றத ரொம்பவே சூப்பர் அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தாமோதர் என்னன்னா சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தாரு. கலைச்செல்வி அக்கா மேட்டூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய அண்ணா தர்மபுரியிலேருந்து கால் பண்ணி என்னால் பேச முடியல கொஞ்சம் ஒர்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள்லாம் கால் பண்ணி அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபே சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பெண்கள், நீங்க கடைசியா மனசார சிரிச்சது எப்போ? இதுதான் இன்னைக்கான கேள்வி. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். எல்லா வேலைகளையுமே வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க, கணவர் வந்துருவாரு, அவருக்கு ஏதாவது பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நம்ம எல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. இப்படிலாம் வந்து பெண்கள் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி குடும்பத்துக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, இந்த ஒரு மணி நேரம் வந்து உங்களை யாரு அப்படின்றத அடையாளம் படுத்துறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய நிலை என்னென்ன அப்படின்றதையும் நான் நிகழ்ச்சியின் மூலமா ஒவ்வொரு நாளும் தெரிவிக்க போறேன், 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். ஸோ வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நீங்க கடைசியா மனசார சிரிச்சது எப்போ அப்படின்றத நான் ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியா வந்து வெளியில போயிருந்தோம். அப்போ வந்து யதார்த்தமா அம்மாவோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே அவங்க வந்து பேசியிருந்தாங்க, ரொம்ப ஃபன்னா போச்சு, ரொம்ப அம்மா சிரிச்ச ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க, இன்னைக்குதான் வந்து மனசார ரொம்ப சந்தோஷமா இருக்க, ரொம்ப சிரிச்சேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஏமா இத்தனை நாளா வந்து எங்க கூட நிறைய காமெடி பண்ணிருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம், அக்கா பொண்ணு இருக்கா, அவ இடம் பண்ணிட்டு இருக்கும் போது சிரிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இருந்தேன் ஆனா மனசுல நமக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, ஒரு சிரிப்பு வரும் இல்லையா, சோ அதுதான் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு அப்படின்றத அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்போ இது அம்மாவுக்கு அப்படின்றதையும் தாண்டி இது எத்தனை பெண்களுடைய கனவா இருக்க ஆரம்பிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதா இருக்கட்டும், அவங்க சொந்தக்காரங்களை பாக்குறதா இருக்கட்டும், அவங்க கூட பேசும்போது சிரிக்கும் போது அந்த வரக்கூடிய சிரிப்பு இருக்கு இல்லையா, மனசார வரக்கூடிய சிரிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் பெண்கள் இயங்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அது அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருக்க ஆரம்பிப்பாங்க அம்மாக்கள்லாம். நம்ம ஒரு பெரிய காமெடி பண்ணியிருந்தாலுமே சிரிச்சிருப்பாங்க, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அமைதியா போயிருவாங்க. ஆனா அப்போலாம் நமக்கு புரியாது இல்ல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வாயை தொடர்ந்து பேசும்போது, இன்னைக்குதான் நான் இப்படி இருந்தேன், இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போதுதான் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இவ்வளவு நாளா வந்து மனசுக்குள்ள எக்கச்சக்கமான வழிகள் அப்படின்றது இருந்திருக்கும், அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க திங்கிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு போது அவங்க நினைச்சு திங்க் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்கும். ஆனா ஃபேமிலிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சண்டையால என்ன பண்ணிருப்பாங்க, பேசாம போயிருப்பாங்க. ரொம்ப நாள் நம்ம கூட பழகிட்டு அவங்க கிட்ட சிரிச்சு பேசியிருப்போம், அந்த நேரத்துல வந்து நம்ம கூட சண்டை வந்துச்சு அப்படின்றதுக்காக அமைதியா போயிருப்பாங்க. இல்ல கணவன் மனைவிக்குள்ள, அதாவது அப்பா அம்மாக்குள்ள வந்து சண்டை வந்திருக்கும், அந்த நேரத்துல வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்படுத்துற வார்த்தையை வந்து அப்பா பயன்படுத்திருப்பார், அதுக்கப்புறமேட்டு அம்மாவோட சிரிப்பு மொத்தமும் வந்து காணாம போயிருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனசு விட்டு பேசி அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து நல்லா ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஒரு சிரிப்பு வரும், இப்பதான்ப்பா மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சி மனசார நான் சிரிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இது வந்து பெண்களுக்கு தினதினமும் இருக்க ஆரம்பிக்குது. சோ அதுதான் வந்து நிகழ்ச்சியில ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல பெண்களுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட, இல்ல பெண்கள் நீங்க வந்து கால் பண்ணி சொல்லுங்க, நீங்க எப்போ மனசார சிரிச்சீங்க அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. சோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: ஆணாதிக்க கட்டுப்பாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் தைரியமா தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சலான பெண் அப்படின்றவங்க இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய புதிய உத்வேக பாதையை உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெண் மாறி இருக்காங்க. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இவர்களையும் சுதாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க இந்திய தொழில்நுட்பத்துறையின் பாலின தடையை உடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க வந்து இந்திய தொழில்நுட்ப கல்வித்துறையிலும் சமூக பணிகளிலும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான முத்திரையை பதிச்ச மிக சிறந்த எழுத்தாளர், பொறியாளர், அதுக்கப்புறம் இன்போசிஸ் அறக்கட்டளையுடைய முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை. அப்படி என்ன இவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1977 வந்து டாடா நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு விளம்பரம் ஒன்றுல வந்து பெண்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. தொழில்நுட்ப துறையில வந்து பெண்களுக்கு திறமை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அந்த திறமை குறைச்சி மதிப்பிட்ட இந்த பழமை வாய்ந்த விதிகளை எதிர்கொள்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சாதாரண இளம் பட்டதாரியா இருந்துகிட்டு நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமா இருக்கக்கூடிய டாடாவின் தலைவரை எதிர்த்து கேள்வி கேட்கறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவ்வளோ தைரியம் அப்படின்றது வந்து சுதாமூர்த்தி அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இவங்க அமைதியா இருக்காம அநீதியான விதிகளை கண்டு பின்வாங்காம என்ன பண்றாங்க அப்படின்னா, டாடாவோட அப்போதைய தலைவரா இருக்கக்கூடிய JRD டாடா அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய அசாத்தியமான துணிச்சலை கண்ட JRD டாடா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, வியந்து போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த விதிகள் எல்லாத்தையும் மாற்றப்பட்டு டெல்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தின் முதல் பெண் பொறியாளரா வந்து இவங்களை வந்து நியமிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு புதிய சரித்திர சாதனை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுநாள் வரைக்கும் டாடா கம்பெனில அப்படின்னும் போது இந்த 1974 காலகட்டங்கள்ல வந்து பெண்கள் மேக்சிமம் வந்து இருந்ததே கிடையாது. பெண்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விளம்பரம் எல்லாம் வெளியிடப்பட்டதை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு பொண்ணு தைரியமா லெட்டர் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து வியந்த JRD டாடா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களுக்கே கூப்பிட்டு வேலையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கம்பெனியை வந்து தலைவரா பொறுப்பேற்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. 1981 தன்னோட கணவர் நாராயணமூர்த்தி அவர்களை இன்போசிஸ் நிறுவனத்தை வந்து தொடங்க வைக்கிறதுக்கு இவங்களுடைய சொந்த சேமிப்புல வச்சிருந்த 10,000 வழங்கி இவங்க வந்து சப்போர்ட் தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய இந்த அசாத்தியமான முதலீட்டாலும் உழைப்பாலும் உருவான இன்போசிஸ் பிற்காலத்துல இப்போ இந்தியாவில மிகப்பெரிய IT நிறுவனங்களை ஒன்றா வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதாமூர்த்தி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இது வந்து உலக அரங்கில சாதனை படைச்சிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால முடியல, வெளியில போக முடியல, நம்மளால எதையும் கேள்வி கேட்க முடியல அப்படின்ற ஒரு பயம் பெண்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா கேட்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைக்கு வந்து கேள்விக்குறி வருது அப்படின்னு போது அந்த நேரத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிங்க. கேள்வி கேட்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்காம போயிடும். சோ அதுதான் வந்து சுதாமூர்த்தி அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேயர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை. பாரு,
2: எதடா கவனிக்கல?
1: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு?
2: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
1: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
2: ஏய், சூப்பர்டா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
1: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
3: ப்ரோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோன எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பெண்களுக்கு சுகாதாரம் அப்படின்னா முகம், கூந்தல் இதெல்லாம் தான் வந்து இருக்க ஆரம்பிக்குது. இதில் தான் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம உடம்புல மிக குறைவாக கவனிக்கப்படுற ஆனால் நோய்கள் அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்பில் இருக்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடிய நகங்களை பற்றி நாம் ஏன் பேசுறது இல்லை? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அடுத்தடுத்து புரிஞ்சுக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. அமெரிக்காவில் மத்திய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் ஒரு முக்கியமான ஆய்வு வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அது எதுக்குன்னா, கை கழுவிய பிறகு மனிதர்களுக்கு ஏன் வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல தான் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்றது வெளியாயிருக்கு. நாம எவ்வளவுதான் சோப்பு போட்டு கை கழுவினாலும் நகங்களுக்கு அடியில 90% பாக்டீரியா அப்படி அழியாம இருக்க ஆரம்பிக்குது. இத அந்த ஆய்வுல இருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா பெண்களுக்கு நகம் நீளமா இருக்கிறதுனால கிருமிகள் தங்கக்கூடிய பெரிய வீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நகங்கள் தான். நம்ம பெண்கள் சமையல் அறையில பாத்தீங்க அப்படின்னா யதார்த்தமா வந்து மாவு பிசைறது, காய்கறிகள் நறுக்கிறதுன்னு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க பெண்கள். அப்படி செய்யும் போது நகங்கள் இடுக்கல பாத்தீங்க அப்படின்னா ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் உணவுல கலந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது குழந்தைகள் இருக்காங்க அப்படின் போது வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெண்களோட கையால ஊட்டி விடும் போது நகத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் சுலபமா அவங்களுடைய வயிற்றுக்குள்ள போய் வயிற்று வலி ஏற்படுறதுக்கான காரணமா அமைய ஆரம்பிக்குது. இது குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படுறதுக்கான காரணமா இருக்க ஆரம்பிக்குது. சோ சில பெண்கள் வந்து டென்ஷன் ஆனா நகத்தை கடிக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. இது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். என்னோட அக்காவுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஏதாவது திங்க் பண்ணும் போது நகத்தை கடிக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதுல இருக்கக்கூடிய அதாவது நகத்துல இருக்கக்கூடிய அழுக்கு அப்படியே வந்து வயிற்றுக்குள்ள போகுது அப்படின் போது வயிறு வலி அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், வயிற்றுல புண்ணு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வாரம் ஒரு முறை வந்து நகங்களை முறையா வெட்டி பராமரிக்கிறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சமைக்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரஷ் வச்சு உங்களுடைய நகங்களை வந்து அடியில சுத்தம் செய்யறது அப்படின்றத வழக்கமா வச்சுக்கோங்க பெண்கள். சோ இன்னைக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். அமெரிக்காவில ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கை கழுவின பிறகுமே வந்து வயிற்றுப்போக்கு அப்படின்றது வந்து ஒரு சிலருக்குலாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இது எதனால அப்படின்றத ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் வந்து ஒரு முக்கியமான ஆய்வை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல வெளிவந்த ஒரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா என்னதான் நம்ம கைகளை கழுவினாலும் சோப்பு போட்டு கைகளை கழுவினாலும் நகங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 90% பாக்டீரியாக்கள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. இதனால வந்து நமக்கு உடல் ரீதியா பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்குமே இருக்க ஆரம்பிக்குது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால பெண்கள் நீங்க நகம் அதிகமாக வளர்த்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின் போது நீங்க உங்களுடைய முகத்தை உங்களுடைய கூந்தலை வந்து பராமரிக்கிறீங்க அப்படின்னும் போது அது கூடவே வந்து உங்களுடைய நகங்களையும் வந்து பராமரிக்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு சுகாதாரத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்மணி அக்கா தான். சோ பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் வாழப்பாடியில வந்து ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்ற ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஏகப்பட்ட, அதாவது பியூட்டிஷியன், மேக் ஓவர் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ புதுசா ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க ஃபிளவர் மேக்கிங். சோ இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வாழப்பாடியில. சோ அப்படி இருக்கக்கூடிய பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கூட வந்து பேச போறாங்க. அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். பொன்மணி அக்கா வணக்கம். அக்கா பொன்மணி அக்கா, நீங்க வந்து இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, அதே மாதிரி இப்போ நீங்க வந்து வாழப்பாடியில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா இருக்கீங்க, அதையும் தாண்டி நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து

0: அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு தானே செய்யும், அது எனக்கும் இருக்கு.
1: ஸோ நான் வந்து வாழப்பாடியில் இருக்கேன், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நான் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்போது அந்த நேரத்தில் எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது. நான் ஏதாவது ஒரு விஷயம் இப்போது இதனால் வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன், எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்போது அது நான் சாதித்த ஒரு விஷயமா எனக்கு இருக்குது, ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர். இது வந்து எல்லா பெண்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது நீங்களுமே வந்து உங்களுடைய திறமை என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இருக்க ஆரம்பிக்குது, அதை வச்சு நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னும்போது அந்த நேரத்தில் கான்ஃபிடென்ட் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அந்த கான்ஃபிடென்ட் ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டிப்பாக அந்த துறையில் சாதிக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து உலக அளவில் போய் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சாதனை பெண்கள் எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் சாதனை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சதுனால தான் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆகி இப்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக மாறி இருக்காங்க, நம்ம பேசக்கூடியவங்களாக மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்க ஆரம்பிங்க. நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நிகழ்ச்சிகளை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். பொன்மணி அக்கா, இப்ப நீங்க சொல்றீங்க என்னோட ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது, என்னோட கணவர் சப்போர்ட்டா இருந்தாரு, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தான் தெரியணும், உன்னோட திறமைய வச்சு நீங்க வந்து நீங்க யாருன்றத ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய திறமைய வச்சு நீங்க யாரு அப்படின்றத இப்ப ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த சப்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா பெண்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் அப்படின்றது இருக்கும்க்கா. அவங்களுமே வந்து திறமை அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும், ஆனால் அது வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில் பெண்கள் எல்லாம் இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் அவங்க இயங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருந்தால் பரவாயில்லையே, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிடலாமே அப்படின்னு பெண்களுக்குள்ள எண்ணங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்க்கா.
3: அவங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு வழி கொடுத்தாவே போதும், அவங்களே மேல வந்துருவாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வழியை மட்டும் விட்டா போதும். நீங்க பெருசா பின்னாடி நின்றுட்டு நீங்க பண்ணணும்லாம் இல்ல, நீங்க ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து எந்த பண்ணி போய் பண்ணு அப்படின்னு விட்டீங்கனாவே அவங்க வந்து இவங்கதான் எனக்கு வழி விட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு குழந்தை காமிச்சிருவாங்க.
2: ஒரு பொண்ணுக்கு ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்களால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா பண்ண முடியும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர்க்கா. அக்கா இவ்வளவு நேரம் வந்து எங்க கூட நிகழ்ச்சியில பேசுறீங்க, உங்களோட அனுபவங்கள், அதாவது நீங்க வந்து எப்படி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதையும் தாண்டி ஃபிளவர் மேக்கிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இந்த ஜேர்னி ஃபுல்லாவே வந்து நம்ம லேசா லேசா நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க. சோ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
3: இவ்வளவு நேரம் பேசுறது எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். சீரியஸா சொல்ல போனா எனக்கு இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது, எனக்கே ஏதோ நம்மளை பத்தி ஏதோ எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், ஒரு விஷயத்த இதெல்லாம் நம்ம கிட்ட யார் கேட்பா யார் சொல்லுவோம் அப்படி இருந்திருப்போம்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணது வந்து கொஞ்சம் சந்தோஷமா ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு, லேசா லேசா தான் இருக்கு.
2: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அக்காவோட மனசு ரொம்ப லேசா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு லேசா இருக்கு அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கோம், இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதையுமே மறக்காம சொல்லிட்டு போங்க. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. இப்போ அடுத்ததா உங்களுக்காக எக்குரு நிகழ்ச்சியிலிருந்து திவாகரானா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக அவர் வரப்போறாரு. நானுமே இப்போ லேசா லேசா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேர்களை. நன்றி.

0: எட்டுல சக்கலக்க குட்டி.
1: நிறைய ஆடு மாடு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து பாசமாக ஒரு கிளி ஒன்று வளர்த்தாரு. அந்த கிளி வந்து விவசாயிக்கு ரொம்ப செல்லமாக இருந்துச்சு. ஸோ எங்கே போனாலும் அவர் கூடயே போகிறது, எப்பயுமே அவர் கூடயே இருக்கிறதுன்னு அந்த கிளி வந்து ரொம்ப ரொம்ப செல்லமாக இருந்துச்சு அந்த விவசாயிக்கு. ஸோ சாப்பிட்ற நேரம் மட்டும் விவசாயி அந்த கிளியை வந்து நீயே போய் சாப்பிட்டுட்டு வா, அப்போ தான் நீ வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குவ, வெளி உலகம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பழத்தோட்டத்துக்கு அனுப்பிச்சு விடுவார். ஸோ அந்த கிளியுமே மூணு நேரமும் அது பாட்டுக்கு அது வெளியில் போய் சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் வந்துடும். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கிளி வந்து சாப்பிட போச்சு ஒரு மதிய டைமில். அப்போ அந்த பழத்தோட்டத்தில் ஒரு தங்க மோதிரம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த மோதிரத்தை பார்த்த கிளி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போவேனா அது நமக்கானது இல்லை அப்படின்னு தான் யோசிச்சுச்சு. அப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா, சாப்பிட்டு முடித்த வாட்டி அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம ஏன் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம விவசாயிக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. அதுக்கு விவசாயி என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பயுமே நமக்கு சம்மந்தம் இல்லாத பொருள் எங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது, அது நமக்கு பயன் தராது, அப்படியே தந்துச்சுனாலும் அந்த பயன் நிலைக்காது. ஸோ நம்மளோடது இல்லாததை என்றைக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது, புரியுதா அப்படின்ற ஒரு விஷயத்த கிளிக்கு சொன்னார். அன்னையிலிருந்து கிளி வந்து போகிற வேலையை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு தேவையில்லாத வேலையிலையும் ஈடுபடாது, அது பாட்டுக்கு எப்பயும் போல் போயிட்டு வந்துடும். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, நேர்மை எப்பயுமே நமக்கு நல்ல பலனை தான் தரும். ஸோ நமக்கு சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம தலையிடக்கூடாது, அதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹாய்.
1: ஹாய், உங்க நேம்?
2: இதஸ்தா.
1: ஓஹோ, சரி ஓகே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3rd.
1: சரி ஓகே. உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: 12
1: ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி, யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
2: மகாஸ்ரீ, கிருத்திகா, லிப்ரா, லிசா, சேரிதா, தியா.
1: சூப்பர், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி ஓகே, நீங்க ஸ்கூல்ல என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுவீங்க, அண்ட் உங்களுக்கு ஸ்கூல்ல என்னென்ன டீச்சர்ஸ், அப்புறம் என்ன சப்ஜெக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஸ்டேட்டி உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து சுவாரஸ்யமா இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களா மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு நம்ம கூட இதஸ்தா தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 12 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத அடுத்ததான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. அண்ட் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம குழந்தைகள் நலன் பத்தி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்ப உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் இல்லையா, அவங்களே சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி ட்ரை பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அட்வைசபிளா மேம், அந்த மாதிரி பண்றது நல்லதா?
7: உடற்பயிற்சி அதுக்கு நம்ம வந்து
2: நிறைய சென்டர்ஸ் யோகா சொல்லித்தரதுக்கெல்லாம் நிறைய அதுக்குன்னு ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருக்கிறாங்க. ட்ரெயின்டு பர்சன்ஸ்கிட்ட நம்ம வந்து போய் எடுத்துக்கிறது தான் எப்போவுமே நல்லது. ஏன்னா இப்போ உடற்பயிற்சி பண்ணும்போது சில தசைகளில் பிடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஒரு தரம் சரியான பயிற்சி இல்லாத நிபுணர்கள் இல்லாமல் நம்மளாக ஏதாச்சும் செய்யும்போது கழுத்தெல்லாம் மடக்கி செய்கிறோம், கழுத்தில் வந்து நரம்புகள் முக்கிய நரம்புகள் போகுது, அப்போ வலி ஏற்படும். அப்போ நம்மளுக்கு உடற்பயிற்சி மேலேயே பிடிக்காமல் போயிடும். இல்லை கொஞ்சம் ரொம்ப கடினமாக உடற்பயிற்சி செய்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கை கால்களில் வலி ஏற்படும். அப்புறம் அந்த வலினால் உடற்பயிற்சி செய்யாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குன்னு ட்ரெயின்டு பர்சன்ஸ்கிட்ட போயிட்டு செய்துக்கிறது தான் எப்போவுமே நல்லதுங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வலி ஏற்படுறதுனாலேயே நம்மளுக்கு அந்த உடற்பயிற்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்டென்ஷனே டோட்டலாக மாறிடும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே கேர் எடுத்து கவனமாக எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரொம்ப சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் எனக்கு வந்து இப்போவே ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேர் ஃபால் அதிகமாக ஆகிறதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் நினைக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன போய் ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு இல்லாததா அப்படின்னு, ஆனால் அவங்களுக்குமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுன்றது ஏற்படலாம் செய்யும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். அண்ட் குழந்தைங்க கூட முக்கியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களோட 92% ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் அப்படின்றத ரிசர்ச் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்லை. பாரு,
2: எதடா கவனிக்கல?
1: எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு?
2: அப்படி என்ன டேலண்ட் இருக்கு உனக்கு?
1: மச்சான், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும்.
2: ஏய், சூப்பர்ரா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
1: மச்சான், அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
3: ப்ரோ, நீங்க படுத்துற நிமிஷம் நாளை தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம இதஸ்தா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ நம்ம இதஸ்தா கூட பேசிடலாமா? இதஸ்தா, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? சோஷியல். சரி, ஸ்கூல்ல அப்ப எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
4: அஞ்சலி மிஸ்.
3: அப்ப அஞ்சலி மிஸ் என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க?
4: சயின்ஸ்.
3: சரி, அஞ்சலி மிஸ் எடுக்கிற சப்ஜெக்ட் சயின்ஸ். சயின்ஸ்ல உங்களுக்கு என்ன லெசன்லாம் ரொம்ப பிடிக்கும்?
4: அனிமல்ஸ்.
3: ஓகே, அப்ப உங்களுக்கு பெட்னா ரொம்ப பிடிக்குமா?
4: இல்ல.
3: பிடிக்காதா? எனக்கு தெரிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த விளையாட்டெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடலாம். இதஸ்தா வேணாம். இப்ப வந்து உங்களுக்கு வீட்டுல மம்மி சமைக்கிறதுல எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? நூடுல்ஸ். நல்ல வேலை நான் கூட இதுக்கு இந்த மாத்தி யோசி மாதிரியோ இல்ல இந்த வேற ஏதாவது விளையாட்டு மாதிரியோ பதில் சொல்லிடுவீங்க நினைச்சேன், ஆனா கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, ஏன் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஓகே ஓகே. சரி, உங்ககிட்ட இந்த ஜிகினா மாதிரி இருக்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? ஒயிட் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? எப்படி இருக்கும் அந்த ட்ரெஸ்? நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குன்றீங்களா? சரி ஓகே. சரி, உங்களுக்கு வீட்டுல யாரு ரொம்ப பிடிக்கும்? அப்பா. அப்பா அம்மா? என்ன ஏது அப்படிங்கறத தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதஸ்தா கூட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட. அண்ட் அடுத்ததான் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி டேஸ்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் மாற்றி தரது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி குடிக்கிறாங்களோ இல்ல அம்மா எங்க இருக்காங்களோ தேடுறாங்களோ கிடையாது. அவங்க வாயிலிருந்து வர முதல் வார்த்தை, அம்மா ஸ்நாக்ஸ் என்ன இருக்கு, அதுதான் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது நம்ம வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி சொல்ல வேண்டாம், இப்போ நான் ஒரு தரமான ரெசிபி சொல்கிறேன், அந்த ரெசிபியை செஞ்சு நீங்களும் குழந்தைங்களை அசத்திடுங்க. ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலா வெஜிடபிள் கட்லெட் தான். ஸோ கேட்குறதுக்கே எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, அப்போ செஞ்சால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், அப்போ சாப்பிட்டா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ அப்படியே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். வேக வச்ச இனிப்பு சோளம் 1 கப், அடுத்ததாக வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, கேரட் துருவினது 1/2 கப், மிளகுத்தூள் உப்பு 2 தேவையான அளவு. இப்போ இனிப்பு சோளம்னா நீங்கள் வந்து என்னடா அப்படின்னு வித்தியாசமாக யோசிக்கலாம், ஒன்றும் இல்லை, ஸ்வீட் கார்ன் தான், சரியா? ஓகே, அடுத்ததாக இப்போ இதை எப்படி மேக் பண்ணணும்னா, எல்லா பொருளையும் அதாவது ஸ்வீட் கார்னு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, கேரட், இது 3 ஒரே கப்பில் போட்டு நல்லா மசிச்சிடணும். இது வந்து இப்போ ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கும், அண்ட் அது கூட தேவையான அளவு உப்பு அண்ட் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு லைட்டாக அது சூடானதும் எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த ஸ்வீட் கார்ன் உருளைக்கிழங்கு மாவை வந்து வடை சைஸ்லேயோ இல்லை அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச சைஸ்லேயோ, இந்த டெடிபேர் மாதிரி, ஸ்கொயர் மாதிரி, ரெக்டாங்கிள் மாதிரிலாம் கூட நம்ம ஷேப்பாக தட்டி முன்னாடி பின்னாடி லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான இந்த ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆகிடும். ஸோ இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார் சத்து ஸ்வீட் கார்னில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அண்ட் அது மட்டுமே இல்லாமல் வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இது வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பேக்கெட் ஐட்டம்லாம் குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 உடனே பசி எடுக்குதுன்னுவாங்க, அண்ட் அது ஹெல்த்தியுமே கிடையாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த சாப்பாட்டு விஷயத்துலேருந்து மாற்றலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட்டை கொடுக்கறத தவிர்த்துட்டு வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிச்சு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நான் இருக்கேன், நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸை ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இப்போ சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அண்டு இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மூலமாக நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: நம்மளை ஒருத்தர் பார்த்தா தான் நம்ம ரெகுலராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஈவன் இப்போ நமக்கு ஒரு ஹெச்எம்மா அல்லது ஒரு டீச்சரா, ஈவன் இந்த இயர் ஆப்சன்ஸ், நம்ம எப்படி அவங்க டீச்சர் முன்னாடியோ ஹெச்எம் முன்னாடியோ இருப்போமோ அதே மாதிரி ஈவன் இந்த இயர் ஆப்சன்ஸ் வி ஷுட் பி. அதே தான் பேரண்ட்டுக்கிட்டையும். பேரண்ட் இருக்கும்போது ஒரு மாதிரி, பேரண்ட் இல்லாதப்போ ஜாலி சீக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பழக்கங்கள் தெரிஞ்சுக்கணும்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, இப்போ நம்ம இதஸ்தா கூட பேசிடலாமா? இதஸ்தா, நீங்களும் உங்களோட பிரதரும் கிரிக்கெட்லாம் விளையாடுவேன்னு சொன்னீங்கல்ல, கிரிக்கெட் விளையாட தெரியுமா? எப்படி விளையாடுவீங்க நீங்க?
3: ஃபர்ஸ்ட் பால் போட்டு அடிக்கணும்.
1: அப்புறம் சரி, யார் பால் போடுவா? ஓ, அப்ப நீங்க அடிப்பீங்களா?
3: பால் அடி.
1: வாவ், சூப்பர். கிரிக்கெட்லாம் செம்மையா விளையாடுவீங்க போலியே அப்ப. ஓகே ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ இதஸ்தா.
3: தேங்க்யூ.
1: ஓகே, அந்ததோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு குழந்தைங்களோட சேஃப்டியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட சேஃப்டியை என்ஷோர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குட் டச் அண்ட் பேட் டச், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அண்ட் எப்படி நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயங்களையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி இதையுமே வாரத்தில் ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கிருந்து நான் டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியுங்க. நானுமே எப்பவும் போல சூப்பரா இருக்கேன். இந்தியால இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பல மாவட்டங்கள் இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் உத்தரகாண்ட் மாநிலத்தோட பித்தோராகர் மாவட்டம். இதை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? மினி காஷ்மீர் அப்படின்ற செல்ல பெயரால கூப்பிடுவாங்க. இந்த மாவட்டம் இமயமலையோட மடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இயற்கை சொர்க்கம்னு கூட சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. பித்தோராகர் மாவட்டம் வடக்கில் திபெத்து, கிழக்கில் நேபாளம் அப்படின்னு நாடுகளோட எல்லைகளை ஒட்டி இருக்கு. இந்த பகுதியோட வழியா பாயக்கூடிய காளி நதி இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையேயான இயற்கை எல்லையா இருக்குங்க. இந்த மாவட்டத்தோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்துக்களோட புனித யாத்திரையான கைலாயம், மானசரோவர் செல்லக்கூடிய முக்கிய பாதை இங்க இருக்கக்கூடிய லிபுலே கணவாய் வழியா போகுதுங்க. இதனால ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான பக்தர்கள் இந்த மாவட்டத்தோட வழியா பயணம் செய்கிறாங்க. பித்தோராகரோட உயரமான பனிமலைகள், பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகள், கண்ணாடி மாதிரி தெளிந்த ஆறுகள் மற்றும் அரிய வகை தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே இயற்கை ஆர்வலர்களை ரொம்பவுமே வெகுவா ஈர்க்குதுங்க. இந்த மாவட்டம் இயற்கை வளங்கள் மட்டுமில்லாம வரலாற்று சிறப்பு பெற்றதுன்னு கூட சொல்லலாம். பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரச வம்சங்கள் இப்பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்த இந்த பகுதி 1960 தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழக்கூடிய ஷவுகா, வன்றாவத் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் தங்களோட தனித்துவமான கலாச்சாரம், மொழி மற்றும் வாழ்க்கை முறையை இன்னமுமே பாதுகாத்துட்டு வராங்க. இயற்கையையும் ஆன்மீகமும் வரலாறும் ஒன்றா இணைந்த ஒரு அற்புதமான இடம்தான் இந்த பித்தோராகர் மாவட்டம். அதே சமயத்தில் இந்த இடத்துல பித்தோராகரோட பனிமலைகளும் சுற்றுலா அதிசயங்களும் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு நான் அதை சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸாக இருக்கட்டும், நாளை நிகழ்ச்சியிலையும் இல்லை வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லேயோ இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் எஸ்டிஆர்ல எம்ஜி ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை உருவாக்குறது அங்கே வாழக்கூடிய மக்கள் தாங்க. அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், அன்றாட உழைப்பு,

0: சுற்றுலா பயணிகளோட பகிரக்கூடிய தருணங்கள் அப்படின்னு ஒவ்வொரு கதையும் அந்த மண்ணோட உண்மையான முகத்தை நமக்கு காட்டுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏற்காடு ஏரிக்கு பக்கத்துல பல ஆண்டுகளா பழக்கடை நடத்தி வரக்கூடிய திரு ரோஹித் அவர்களை சந்திச்சு பேசியிருந்தங்க. ஏற்காட்டோட சுற்றுலா, மக்களோட வாழ்க்கை, வணிக அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பல சுவாரஸ்யமான விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அண்ணா.
2: அண்ணா வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா.
1: உங்கள் பேர்?
2: என் பேர் ரோஹித்ண்ணா.
1: அண்ணா ஏற்காட்டில் எந்த கிராமம்ண்ணா?
2: ஏற்காட்டில் எஸ்புத்தூர்ண்ணா, நாகலூர் போகிற வழியில்ண்ணா.
1: எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்கண்ணா?
2: அது வந்து சொல்ல முடியாதுண்ணா, அது வந்து ரொம்ப காலத்துலேருந்து இருக்காங்கண்ணா. நம்ம
1: அதாவது தாத்தா பாட்டி அந்த காலத்துலேருந்து இருக்கு?
2: தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ஒரு தலைமுறையாக வரவங்க.
1: ஓகேண்ணா. அண்ணா இப்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி இருக்குது?
2: ஃபஸ்ட்டு நம்ம கிளைமேட்டு கொஞ்சம் அதிகமாக தானே இருந்துச்சு. இப்போ வர வர வந்து பார்த்தோன்னா காட்டேஜி மரங்களாக வெட்டினதும் கொஞ்சம் கிளைமேட்டு கொஞ்சம் கம்மி தானே.
1: இங்கே விலைவாசி அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்தது, ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் பை நிறைய சாமானம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது வந்துட்டு அந்த நிலைமை எப்படி இருக்குன்னா,
2: இப்போலாம் பாக்கெட்டில் 2000 ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட அந்த விலைவாசின்றது அது கட்டுப்படியாக மாட்டேங்குது.
1: சரிண்ணா, இப்போ ஏற்காட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுருக்கேன்ண்ணா.
1: நீ ஏற்காட்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா?
2: ஸ்பெஷல் ஃப்ரூட்னு எடுத்தோம்னா ஃபிக் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, அத்திப்பழத்தை வந்துனா பட்டர் ஃப்ரூட்டு, மலவாழைப்பழம் இருக்குது, அதை விட்டால் சப்போட்டா இருக்குது. ஏற்காட்டில் நல்லா சப்போட்டா, நல்லா குட்டியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹில் பனானா மலவாழை இருக்குது, அப்புறம் அதை விட்டால் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குங்கண்ணா.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ண்ணா பேரிக்கா இந்த கமலா ஆரஞ்செல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் என்ன ஆச்சு இப்போது?
2: ஆனால் அது வந்து பார்த்தோன்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தானே வரும். கமலா ஆரஞ்செலாம் வந்து பார்த்தோன்னா சீசன் வந்து அதிகம் தான், ஆனால் இப்போதைக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு, அத்தியும் குறைஞ்சிச்சு, பேரிக்காவும் குறைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்திங்கன்னா எல்லா ஏரியாவில் இருக்கும், இதெல்லாம் கமலா ஆரஞ்சும் இருக்கும் பேரிக்காவும் இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு இடம் தான், மஞ்சக்குட்டன்ற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பேரிக்காவும் இருக்கும். இப்போதைக்கும் வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒரே ஒரு இடத்துல தான் சார்.
0: ஏற்காடு ஏரிக்கு பக்கத்தில் பழக்கடை நடத்தி வரக்கூடிய திரு ரோஹித் அவர்கள் பகிர்ந்த அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அங்கே வாழக்கூடிய மக்களோட குரல்கள், ஏற்காட்டோட வாழ்க்கை முறையையும் சுற்றுலா வளர்ச்சியையும் அந்த மண்ணோட மாற்றங்களையும் நமக்கு ரொம்ப பக்கத்திலிருந்து உணர வைக்குது. நமக்காக பகிர்ந்துகிட்ட ரோஹித் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருணங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம தெருக்கூத்து நாடகத்திலிருந்து சின்ன சின்ன பகுதியா தினமுமே ஒவ்வொரு பகுதி கேட்டுட்டு வரோம். தெருக்கூத்துல இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் என்னென்ன அப்படின்னு தெரியுமா? தெருக்கூத்து அப்படின்னாலே மனசுல ஒலிக்கிறது தவிழ் தாங்க. அதோட சேர்த்து மிருதங்கம், தாளம், முகவீணை மாதிரியான இசைக்கருவிகளோட இனிமையான ஒளி, இந்த இசை தாங்க நாடகத்தோட உணர்ச்சிய உயிரோட்டமா மாத்துது. ஒவ்வொரு காட்சிக்கும் இசை தனித்துவமான அழகை கொடுக்குது. வாங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த இசை எந்த அளவுக்கு பங்காட்சி இருக்கு அப்படின்றத கேட்கலாம்.

ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. ஒரு விஷயங்க, இந்த இசை இல்லாம இந்த நாடகத்தை நினைச்சு பாருங்களேன். அப்பயுமே கண்டிப்பா இவங்களோட அந்த குரல் ஒலிக்கு கண்டிப்பா வந்துட்டு நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படியுமே நான் கேட்டிருக்கேன், சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா எங்கேயாவது தெருக்கூத்து நாடகங்கள் நடக்குது அப்படின்னா போய் பாருங்க. அதுல பஃபூன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குங்க, அவர் பண்ற அலும்பு இருக்கே அப்பா, நம்மளால பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பண்ணுவாரு. இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பா இருக்குங்க. தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தர உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க விருந்தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஏற்காடு பகுதியிலையும் நம்ம சேலம் மாவட்டத்திலையும் பதிவு செய்யப்பட்ட த பிளாக் கிரவுன் நைட் ஹெரான், அதாவது கருப்பு கிரீடம் கொண்ட இரவு ஹெரான் அப்படின்ற இரவோட அமைதியான வேட்டைக்காரனை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிளாக் கிரவுண்ட் நைட் ஹெரான், அதாவது கருப்பு கிரீடம் கொண்ட இரவு ஹெரான், இரவு நேரத்தில் வேட்டையாடக்கூடிய ஒரு வித்தியாசமான பறவை தாங்க. இந்த பறவை உலகத்தோட பல நாடுகளில் இருக்கு. இந்தியாலையும் ஏரிகள், குளங்கள், சதுப்பு நிலங்கள், நதிக்கரைகள் மாதிரியான ஈரநிலங்களில் வாழுதுங்க. பகல் நேரத்தில் மர

நிழல்ல அமைதியா இருக்கும். அதே மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல உணவு தேடி பறக்குது. அதனாலதான் இதுக்கு இரவு ஹெரான் அப்படின்ற பேர் வந்ததுங்க. இந்த பறவையோட தோற்றமும் ரொம்பவுமே அழகானது. தலையோட மேற்பகுதி கருப்பு நிறத்திலையும் உடல் சாம்பல் மற்றும் வெள்ளை நிறத்திலையும் இருக்குங்க. இனப்பெருக்க காலத்துல தலையோட பின்புறத்துல நீண்ட வெள்ளை நிற இறகுகள் வளர்ந்து இதோட தனிச்சிறப்பை காட்டுது. சிவப்பு நிற கண்கள் இரவு நேரத்துல இரைய கண்டுபிடிக்க உதவுது. உணவா சின்ன மீன்கள், தவளைகள், நண்டுகள், பூச்சிகள், மண்புழுக்கள் மற்றும் சில நேரங்கள்ல சின்ன பறவைகளையுமே பிடிச்சு சாப்பிடுதுங்க. வேட்டையாடும் போது தண்ணியோட ஓரத்துல அசையாம நின்று சரியான தருணத்துல ரொம்பவுமே வேகமா தன்னோட அழகால இரைய பிடிக்குது. சில நேரங்கள்ல மீன்களை ஈர்க்க சின்ன பொருட்களை தண்ணியில போடும் புத்திசாலித்தனமும் இந்த பறவைக்கு இருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுதுங்க. இது பொதுவா கூட்டமா மரங்கள்ல கூடு கட்டி வாழும். ஒரே கூட்டுல 3-8 முட்டைகள் வரைக்கும் இடுங்க. ஆண் மற்றும் பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்கும். இன்னைக்கு இந்த பறவைகளுக்கு ஈரநிலங்கள் அளிக்கிறது, மாசுபாடு மற்றும் மனிதர்களோட தலையீடு மாதிரியானதெல்லாமே சவாலா இருக்குங்க. அதனால ஏரிகள், குளங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறது இந்த அழகிய பறவைகளோட எதிர்காலத்தையும் பாதுகாக்கிறதா நினைச்சுக்கலாம். இயற்கையை நேசிக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்தியாவில் முழுசுமே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பழங்குடியினரை பற்றியுமே தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட மறைந்து போன மொழியை கொண்ட பழங்குடியினர், அவங்க தான் பஜ்ஜேரி மக்கள். இந்த பஜ்ஜேரி மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. பஜ்ஜேரி மக்கள் புஜாரி, அப்படி இல்லைன்னா பாடியிடி அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தோட தெற்கு எல்லை பகுதியில் பாரு நதிக்கு வடக்கில் வாழ்ந்த பழங்குடியினர்கள் தாங்க இவங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை வாரேகோ மற்றும் புல்லு நதி பகுதிகளில் வாழ்ந்த பிஜாரா மக்களோட குழப்பிக்கக்கூடாது. பெயரில் ஒற்றுமை இருந்தாலும் அவங்க வேற பழங்குடியினங்களை சேர்ந்தவங்க. புகழ்பெற்ற மானுடவியலாளர் நார்மன் டிண்டேல் அவங்களோட ஆய்வின்படி பஜ்ஜேரி மக்கள் பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 11,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலப்பகுதி ஹங்கர்போர்டிலிருந்து யூலோ வரைக்கும் பரவி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாரிங்குன், டின்னன்புரா, டுயன், குன்னமுல்லா அப்படின்ற பகுதிகளும் அவங்களோட வாழ்விடங்களாக இருந்ததுங்க. பஜ்ஜேரி மக்களோட வாழ்க்கை இயற்கையோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருந்தது. நிலம், நதி, விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலை மதிச்சு வாழ்ந்த அவங்க தங்களோட பாரம்பரிய அறிவையும் கலாச்சாரத்தையும் தலைமுறை தலைமுறையாக வாய்மொழியாக பரப்புனாங்க. அவங்களோட அடையாளமாக இருந்தது பஜ்ஜேரி மொழி. ஆனால் காலப்போக்கில் அந்த மொழியை பேசுகிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சது. இன்றைக்கி அந்த மொழி அழிஞ்ச மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு மொழி அழியிறது அப்படின்றது வெறும் சொற்கள் மறையிறது மட்டும் இல்லைங்க, ஒரு இனத்தோட வரலாறு, பண்பாடு, அறிவு மற்றும் வாழ்க்கை முறையோட ஒரு பகுதி மறைவதையும் குறிக்கிது. பஜ்ஜேரி மக்களுக்கு பல்வேறு மாற்று பெயர்களும் இருந்ததுங்க. பதேரி, பஜ்ஜடி, பஜ்ஜெரி, பஜிடி, பைஜெரி, யோட்ஜெரி மாதிரியான பேர்கள்னாலேயும் அவங்க குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பல பழங்குடியின மக்களோட வரலாறும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு செல்லக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருது. பஜ்ஜேரி மக்களோட நினைவு, அவங்களோட பாரம்பரியமும் மனிதகுலத்தோட கலாச்சார செல்வமாக மதிக்கப்படுது. நம்மளும் உலகத்தோட பூர்வகுடி மக்களோட வரலாறு, மொழி மற்றும் பண்பாட்டை தெரிஞ்சு அதை மதித்து நடக்கிறது நம்மளோட பொறுப்பாகவுமே இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வைவ நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். அருண் தம்புராஜ் அவர்கள் எலெக்ஷன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேலம் மாவட்டத்தோட ஐஏஎஸ் அதிகாரியாக வந்து இருந்தாங்க, கலெக்டராக இருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தோட மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராகவும், தமிழ் வளர்ச்சி அதுக்கப்புறம் செய்தித்துறையின் அதிகாரப்பூர்வ செயலாளராகவும் இன்றைக்கி நியமிக்கப்பட்டிருக்கிறாருங்க அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள். அவரோட அந்த வெற்றி கதையை நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி ஃபுல்லாக. அருண் தம்புராஜ் அவர்கள் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்க. சென்னை தான் அவருடைய நேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க அப்பா, அவருடைய பேர் அசோக். அவர் தமிழக காவல்துறையில் கண்காணிப்பாளராக, எஸ்பியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சின்ன வயசில் இருந்தே அவங்க அப்பாவை காக்கி சட்டையில் பார்த்ததுனாலையும், அந்த மக்கள் சேவை மேலே ஒரு ஈர்ப்பு இருந்ததுனாலையும் இவருக்கும் அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக வந்து சொல்லலாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோமில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்ஸ் பள்ளியில் தான் அவருடைய பள்ளி படிப்பு முடியுதுங்க. அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, அவரோட பள்ளி காலத்தில் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறாருங்க. ஸ்கூல் முடிஞ்சதும், அதாவது அவரோட பள்ளி படிப்பை அவர் முடித்ததும், தமிழ்நாட்டோட ரொம்ப உயரிய மருத்துவக் கல்லூரியான சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS சீட் அவருக்கு வந்து கிடைக்குதுங்க. அங்கேயும் அவரோட திறமையால் படித்து, சாதாரணமாக அவர் வந்து அந்த கல்லூரியிலேருந்து படித்து முடித்து மட்டும் வெளியே வரலைங்க, தங்கப்பதக்கம் கோல்டு மெடலிஸ்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட அந்த வெற்றி கதையை, வெற்றி பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க, வெற்றி பயணத்தை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். அவரோட நேட்டிவ் சென்னை, சென்னையில் தான் பிறந்து வளர்றாருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே பள்ளி படிப்பு முடிக்கிறாரு. அதற்கப்புறமா தமிழ்நாட்டோட ரொம்ப உயரிய மருத்துவக் கல்லூரியான சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS சீட் கிடைக்குது. அங்கேயும் வந்து அவர் நல்லா படித்து தங்கப்பதக்கம் வாங்குறாருங்க. டாக்டராக வெளியே வராரு. அதாவது நார்மலாக காலேஜ் படித்து முடித்து வந்தவங்களுக்கும் கோல்டு மெடலிஸ்ட்டாக வெளியே வந்தவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்க இல்லைங்களா? கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்போ இவர் கோல்டு மெடலிஸ்ட்டாக வெளியே வந்துட்டு அதுவும் டாக்டராக ஆயிட்டார், நல்லா சம்பாதிச்சிருக்கலாம், ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அருண் தம்புராஜ் அவருடைய மனசுக்குள்ளார என்ன ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அதாவது மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம்ங்க. டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்குள்ளார இருந்த அந்த சமூக சேவைக்கான தேடல் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு டாக்டராக அவரால் 100 நோயாளிகளை வந்து குணப்படுத்த முடியும், ஆனால் ஒரு ஆட்சி பணி அதிகாரியாக அவரால் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினார். உடனே சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிக்க ஆரம்பித்தார். 2010 நடந்த UPSC தேர்வில் பாஸ் பண்ணி இந்திய காவல் பணிக்கு ஐபிஎஸ் பணிக்கு தேர்வாகிறார். அப்போ அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையில் SPயாக இருந்தாங்க. இப்போ இவருக்கும் அந்த ஐபிஎஸ் அப்படின்றது கிடச்சிருச்சுங்க. அப்போ யாராச்சும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ஐபிஎஸ் பணியே வந்து போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவருடைய இலக்கு ஐஏஎஸ் அதிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து எப்படி அவரோட அந்த இலக்கை அடைஞ்சார் அப்படின்ற ஒரு பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் நான் இத்தனை நாள் அதை கவனிக்கவே இல்ல பாரு. எதடா கவனிக்கல? எனக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு? அப்படின்னா டேலண்ட் இருக்கு உனக்கு. மச்சான் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, எனக்கு ஒரு 100 குரல் தெரியும். ஏய் சூப்பர்ரா, எங்க ரெண்டு மிமிக்ரி பண்ண?
2: மச்சான் அந்த குரல் இல்லடா, திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை சொல்றேன்டா.
1: ப்ரோ, இங்க படுத்துல நிமிஷம் நாள தாங்க முடியலையே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வழிபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்காங்க உங்க கூட. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பொக்கிசத்தை கொடுத்தா அந்த பொக்கிசத்தோடையே நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்போங்க. ஆனால் அதை விட நம்மளுடைய இலக்கு ரொம்ப பெரிதாக இருந்தால் கூட கிடைச்சதே போதும் அப்படின்னு கூட நம்ம நின்றுவோம். அருண் தம்புராஜ் அவர்களோட ஒரு வெற்றி கதையை இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அதாவது அவர் MBBS முடிக்கிறாரு, கோல்டு மெடலிஸ்டாக டாக்டராக அவரோட கல்லூரியிலிருந்து வெளியே வராரு. வேறு யாராவது தான் இருந்தால் ஒரு டாக்டராகவே அவங்களுடைய பயணம் இருந்திருக்குங்க. ஆனால் அருண் தம்பராஜ் அவர்களுக்கு ஒரு மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். டாக்டராக பயணம் பண்ணும்போதே அந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் தேர்விலேயே வந்து அவர் பாஸ் பண்ணிடுறாரு. அவருக்கு ஐபிஎஸ் கிடைக்குதுங்க. இப்போ இரண்டாவது ஒரு பக்கிச்சமும் கிடைக்குது. இப்போ ஐபிஎஸ் அப்படின்றதும் ரொம்ப உயர்ந்த பணி தான் இல்லைங்களா? அதே ஒரு பணியிலையும் அவர் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய இலக்கு ஐஏஎஸ். அந்த இலக்கு அவரோட மனசில் ரொம்ப ஆழமாக இருந்ததுங்க. இதை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்படி நினச்சி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினிங் வேலை இதுக்கு நடுவுலையும் விடாமல் மறுபடியும் படித்தார். ஒரு 2 வருஷத்தில், அதாவது 2012 யூபிஎஸ்சி ரிசல்ட் வருது. ஆல் இந்தியா அளவில் அவருடைய ரேங்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அகில இந்திய அளவில் 6வது இடம். அது மட்டும் இல்லைங்க, அந்த வருஷம் 2012 தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் அளவில் அவர் தாங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இன்றைக்கி அவரோட பயணம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த கதை கேட்கும் போதெல்லாம் எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதுவும் குறிப்பாக TNPSC UPSC தேர்வுகளுக்கு இன்றைக்கி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து படிச்சிட்ருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த கதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. தொடர்ந்து இவரோட பயணத்தை நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரி அருண் தம்புராஜ் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லி

ஆரம்பித்தார். ஐபிஎஸ் ட்ரைனிங் வேலை இதுக்கு நடுவுலையும் விடாமல் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு 2 ஆண்டுகள் முடியுதுங்க. அதற்கப்புறம் 2012 யூபிஎஸ்சி ரிசல்ட் வருது. அதில் ஆல் இண்டியா அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 6வது இடம், தமிழக அளவில் முதல் இடம் அவருக்கு வந்து கிடைக்குதுங்க. முதல் ரேங்க் வாங்கி அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக பார்க்குறாருங்க அருண் தம்புராஜ் அவர்கள். அவரோட அந்த விடாமுயற்சி அதை தாண்டி இலக்கை நோக்கி போய்கிட்டே இருந்தார். தொடர்ச்சியாக அவருடைய பணி அப்படின்னு பார்த்துட்டா கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அவர் வந்து கலெக்டராக இருந்தாருங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த டிஸ்ட்ரிக்டில் புயல் மழை அப்படின்னு இரவு நேரங்களில் கூட அதிகமாக அந்த பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. அப்போ இவர் நேராக அந்த களத்தில் போயிட்டு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அதற்கப்புறமா மதுரைக்கு வந்து சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியாக வராருங்க. அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு வெற்றி கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐஏஎஸ் அதிகாரி அருண் தம்புராஜ் அவர்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, மதுரைக்கு சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்படுறாருங்க. அப்போது ஒரு நிகழ்வு நடக்குது, வைகை கரையோர பகுதிகளில் அந்த மழை பாதிப்புகளை இவர் வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு வயதான தாத்தா இவர்கிட்ட வந்து அவருடைய குறைகளை எல்லாமே சொல்கிறாருங்க யதார்த்தமாக. அப்போ நார்மலாக ஒரு அதிகாரி அப்போ வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, யாராவது வந்து திடீர்னு வந்து பேசும்போது அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட வந்து அவர் போயிருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் அவர் அந்த தாத்தா வந்துட்டு அவரோட குறைகள்லாம் யதார்த்தமாக சொல்லும்போது எந்த ஒரு அதிகாரி அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த தாத்தாவோட கைகளை பிடிச்சு முகத்தில் ஒரு புன்னகையோடு அவரோட குறைகளுக்கு எல்லாத்தையுமே வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாருங்க அருண் தம்புராஜ். இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் அந்த ஒரு பகுதிகளில் ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயங்களாக அந்த ஒரு காலகட்டங்களில் இருந்திருக்குங்க. அதாவது அதிகாரி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், மக்கள் சேவையில் இப்படி முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சமயத்தில் அவர் வந்து கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் தேசிய சுகாதார இயக்கத்தோட மேலாண்மை இயக்குனராகவும், அதே மாதிரி 2026 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்ட ஆட்சியராகவும் பொறுப்பேற்று அவருடைய பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறமா 2026 மே மாதம், கடந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட அர்ப்பணிப்புக்கு அவரோட அந்த திறமைக்கு ஏற்றவாறு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கிய துறையாக சொல்லக்கூடிய செய்தி, அதற்கப்புறம் மக்கள் தொடர்பு துறை இவர்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டதுங்க. அந்த ஒரு பணியையும் இன்றைக்கி அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு மருத்துவராக அவரோட பணியை ரொம்ப வெற்றிகரமாக செஞ்ச ஒரு காலகட்டத்தை தாண்டி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக, கலெக்டராக, அதற்கப்புறம் இன்றைக்கி செய்தி, அதற்கப்புறம் மக்கள் தொடர்பு துறை செயலாளராக அவரோட பணி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவரோட கதை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பவினர்களே.
1: என்னடா டேய் போடா.